0: தாவீது
1: அங்கே தாவீது
0: கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி
1: அந்த காலத்தில் கர்த்தருக்கு உடனே உடனே செஞ்சாங்க பலிபீடத்தை கட்டி
0: சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும்
1: செலுத்தினான்
0: அப்பொழுது
1: கர்த்தர்
0: தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறலினார்.
1: தாவீது என்ன செஞ்சார்? தேசத்துக்கு என்ன செஞ்சாரு?
0: வேண்டுதலை
1: கேட்டறலினார்.
0: இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது.
1: அந்த வாதை என்ன செஞ்சிச்சு? நிறுத்தப்பட்டது. தாவீது செபிச்சாரு. நம்ம செபிக்கும் போது நம்ம தேசத்துல இருக்க வாதை நிறுத்தப்படும். கொள்ளை நோய், கொள்ளை நோய் எத்தனை பேர் செத்துட்டாங்க? 70,000 பேர் செத்துட்டாங்க. தாவீது நம்ம கிட்ட யாரா சாவுன்னு இருக்கல. உடனே சரி, பள்ளிவிடப்பட்ட கட்டி தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தார். வாதை நிறுத்தப்பட்டது. அருமையான சகோதரி சகோதரி, நம்ம வாழ்க்கையிலையும் கூட கண்ணீரோடு செவிக்க வேண்டும். நம்ம தேசத்துக்காக போராடி செவிக்கணும். எங்க பார்த்தாலும் பாருங்க, எத்தனை பேர் செத்துறாங்க. நம்ம தான் செவிக்க வேண்டும். நம்ம தான் நம்ம தேசத்துக்காக, நம்ம மக்களுக்காக போராடி செவிக்க வேண்டும். தாவீது போராடி செவித்தார், வாதை நிறுத்தப்பட்டது. நீங்கள் நானும் செவித்தமானால் கட்டாயம் நம்ம தேசத்தில் வர கொள்ளை நோய் வராது. போராடி செவிக்க வேண்டும். எப்படி செவிக்க வேண்டும்? ஏதோ ஒரு கடமைக்காக இல்லை. எசேக்கியேல் புஸ்தகம் 21:6.
0: ஆதலால் மனுபுத்திரனே,
1: ஆதலால் மனுபுத்திரனே,
0: உன் இடுப்பு நொறுங்கும்படி,
1: இடுப்பு நொறுங்கும்படி
0: பெருமூச்சு விடு,
1: பெருமூச்சு விடு.
0: அவர்கள் கண்களுக்கு முன்பாக,
1: அவர்கள் கண்களுக்கு முன்பாக
0: மனம் கசந்து பெருமூச்சு விடு.
1: மனம் கசந்து என்ன செய்யணும்? பெருமூச்சு விட வேண்டும். சும்மா என்ன ஏதாவது அண்ணன் செபிக்கினால் பிரயோஜனம் இல்லை. பெருமூச்சோடு கண்ணீரோடு, ஆண்டவரே என் சனம் இறந்துட்டே இருக்காங்கப்பா, என் சனத்துக்கு ஒரு கொள்ளை நோய் நிப்பாட்டுங்க ஆண்டவரே. நீங்க தான் நிப்பாட்ட முடியும். எங்க தேசத்தில் வர கொள்ளை நோய் இந்த பாதை வேண்டாம் ஆண்டவரே, நிப்பாட்டுன்னு சொல்லி பெருமூச்சோடு செபிக்க வேண்டும், கண்ணீரோடு செபிக்க வேண்டும். அல்லது மனம் கசந்த, ஐயோ மனம் கசந்த என்ன உள்ளத்துல ஆத்தம பாரத்தோடு, ஐயோ என் சனங்கள் அழிந்து போறாங்களே, என் சனங்கள் பாவத்தில் போயிடுறாங்களே, என் சனங்கள் எங்க பார்த்தாலும் இறந்து போறாங்களே, என் சனங்கள் எங்க பார்த்தாலும் கஷ்டப்படுறாங்களே சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் பெருமூச்சோடு மனம் கசந்து உள்ளத்தின் ஆழத்தில் செவிக்க வேண்டும். மனம் கசந்த என்ன? அவங்க மேல ஒரு பாரம், கண்ணீரோடு அவங்களை நினைச்சு அழுது புலம்பி நம்ம செவிக்க வேண்டும். அப்படி செவிச்சா நிச்சயமா நம்ம வேண்டுதல் கேட்டு கத்திர என்ன செய்வாரு? வாதைய நிப்பாட்டுவாரு. அலையிலூயா.
2: கர்த்தருடைய வார்த்தை கேட்டேன்னா இப்பொழுது ஆண்டவர் நோக்கி நம்ம செவப்படுவோம். எங்களை அன்பானிய சித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரலோக ராஜாவே, மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை தாருவாண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தருடைய கரங்களை தாங்கி வழி நடத்திட்டுமே, நன்மையான காரியத்தை வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தருடைய கரம் அவங்களை தாங்கி ஒவ்வொரு நாள் வழி நடத்தி செல்ல உங்களோட பாத்துல செபிக்கிறோம். நான் உன் போதித்து நீ நடக்க வேண்டிய வழிவன் காட்டுவன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டி சொன்னீரே. ஆலோசனை தந்து வழி நடத்துமே, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, அண்டிக் கொள்ள உதவிச்சிங்க அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க அஸ்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க அஸ்பா, என்ன பலனிட்டாலும் சுகமாக்குங்க அப்பா. மந்திரம் செவனை உடைத்து போடுங்க, பிசாசன் கழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க, சம்மா இல்லாத மக்களுக்கு சம்மான் தரும், கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா. கர்த்தாவே வாங்க ஏசப்பா, வாங்க ஏசப்பா. நீங்கள் தான் இந்த அற்புதங்களை செய்யணும், அசியங்களை செய்யணும் ஐயா. என்னென்ன பலவில் இருந்தாலும் சுகமாக்குங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் துடைச்சிருங்க அப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைங்க. கர்த்தாவே மே நோக்கி ஜெபிக்கிறோம். கடன் கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்கப்பா. பணத்தை போய் சந்திப்பீராக ஆண்டவர, பொருளாதாரத்தை போய் சந்திக்க முடியாச்சு விக்ரமப்பா. மகத்தான காரியத்தை செங்க. தொழிற்சர குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸில் இருக்கிற மக்கள் வெட்டிட்டாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணுமையா. சமாளாத குடும்பத்தில் சமான் தரும் குடும்பத்தை அடிக்கடி சண்டை குழப்பத்தை உண்டு பண்ற பொல்லாதாவியே நாசிரியனாகி இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறோம். குடும்பத்தில் சமானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். பிரச்சனை உண்டாக்குற சாத்தானை முறியடித்து போடுங்கப்பா. அப்பா அம்மை துதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் தகப்பறே என்ன தேவையை தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தை ஞாபகத்தை தாரு. எல்லா சிறு பிள்ளைகளும் செபிக்கணும், வாலிபர்கள் செபிக்கணும், பெரியவங்க செபிக்கணும். அன்றுவரையும் அண்டிக் கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், மோடு இருக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார், கலங்க.

0: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போது சௌகரிய மாதிரி வெளியே ஒழியத்துக்கு போயிடுவாங்கண்ணா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: ஏசாயின் புஸ்தகம் 25 அதிகாரம் 4 வசனம்.
1: கொடூரமானவரின் சீரல்,
0: கொடூரமானவரின் சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்,
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரம்க்கு எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். நம் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கத்திரம்க்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கத்திரம்க்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90 சங்கீதம் 1 வசனம்.
1: ஆண்டவரே,
0: ஆண்டவரே,
1: தேவரீர்,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக,
0: தலைமுறை தலைமுறையாக
1: எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: பாத்தீங்க, மோசை என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறை கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கு. உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க அப்படி எத்தனை வருது, தலைமுறை தலைமுறை கர்த்தர் என்ன சொல்ற, நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மள ஒரு நாளும் எந்த பிசாசும் எந்த சாத்தாவளையும் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. 91 சங்கீதம் 9 வசனம் 10 வசனம்.
1: எனக்கு அடைக்கலமாயிருக்கிற,
0: எனக்கு அடைக்கலமாயிருக்கிற
1: உன்னதமான கர்த்தரை,
0: உன்னதமான கர்த்தரை
1: உனக்கு தாபரமாக கொண்டா,
0: உனக்கு தாகரமாக கொண்டா,
1: ஆகியால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது,
0: ஆகியால் பொல்லாப்பு நேரிடாது,
1: வாதை உன் கூடாரத்தை அணுகாது,
0: வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கு, உன்னதமான கர்த்தரோட தாகரமா கொண்டு ஆக்கையில் என்ன செய்து, பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம் கூட இருத்த அணுகாது. அவர் தான் அடைக்கலாம் சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன், எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் அறிக்கிடணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் சீனமா இருக்கிறாய், நீ ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வாயினால அறிக்கிடணும். அதுதான் நமக்கு என்ன செய்வாரு. நம்ம எந்த பொல்லாப்பு நேரடி வாதை நம்ம கூட எத்தனை மந்திரம் செய்வனும், எது வந்தாலும் நம்மளை தொடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வாயினால அறிக்கையிடணும். உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்ம அறிக்கையிடணும். நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனம்.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரவேலின் தேவனாகிய
1: கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்,
0: கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்
1: அடைக்கலமாய் வந்த உனக்கு,
0: அடைக்கலமாய் வந்த உனக்கு
1: அவராலே,
0: அவராலே
1: நிறைவான பலன் கிடைப்பதாக,
0: நிறைவான பலன் கிடைப்பதாக. அவற்றை அடைக்கலம் வந்தவங்களுக்கு நமக்கு எப்படி கிடைக்குமா? நிறைவான பலன். யாரெல்லாம் தேவன் தான் அடைக்கலும், தேவன் தான் சொல்லி அவர் முழுமையா நம்பி வந்தவங்களுக்கு நமக்கு என்ன செய்ய, நிறைவான பலன் உண்டாகும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மோதி பாருங்க, கடைசி நாட்களில் எவ்வளவோ பிரச்சனைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து எல்லா இக்கிட்டுக்கும் விலக்கி நம்மளை காப்பார். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அதிகமா இந்த காலங்களில் நிறைய பிரச்சனை கொண்டு வர பார்க்கறான். நம்ம அது நிமிஷத்துக்கு சோர்ந்து போர்ந்து போகவே கூடாது. அவர் நம்ம அடைக்கலமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்கு நீர் தானே அடைக்கலாம், என் நீர் தான்டவர், எனக்கு அனுகூலம், கோட்டை, அரண், பலன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் வாய்னால அறிக்கிட்டு சொல்லணும். யாராருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பாரு? முதலாவது பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறானா, தம்முடைய சனங்களுக்கு என்ன செய்யறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தவறு. அவர் என்றாரு, நம்ம தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசி பாருங்க, யோபியின் புஸ்தகம் 3:16.
1: வானமும் பூமியும் அதிரும்,
0: வானமும் பூமி அதிரும்,
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: கர்த்தர் தமது ஜனத்துக்கு,
0: கர்த்தர் தமது ஜனத்துக்கு
1: அடைக்கலமும்,
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு,
0: இஸ்ரவேல் புத்திரருக்கு
1: அரணான கோட்டையுமாய் இருப்பார்,
0: அரணான கோட்டையுமா இருப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய ஜனமா இருப்போம், ஆனால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்தில் வந்தாலும் சரி, கர்த்தர் தமிழ் சேர்ந்துக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 9:24-26.
1: கல்மலையும்,
0: கண்மலையும்,
1: கல்மலையோட,
0: கண்மலையோட
1: கலந்த,
0: கலந்த
1: அக்கினியும்,
0: அக்கினியும்
1: மிகவும் கொடிதா இருந்தது. எகிப்து தேசம்,
0: எகிப்து தேசம்
1: குடியேற்றப்பட்ட நாள் முதல்,
0: நாள் முதல்
1: அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை,
0: அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை.
1: எகிப்து தேசம் எங்கும்,
0: எகிப்தேச எங்கும்
1: மனிதரையும் மிருக ஜீவன்களையும்
0: மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும்
1: வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம்
0: வெளியில் பயிர் வகைகள் எல்லாம்
1: அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது.
0: வெளியுள்ள மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது.
1: இஸ்ரவேல் புத்திரர்
0: இருந்த
1: கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது.
0: ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எகிப்து நாடு முழுவதும் என்ன கண்மலை ஆக்கி வந்து சனங்கள் மேல மரங்கள் மேல வெள்ளாமை எல்லாமே அழிச்சு போட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல, அங்க மழை பெய்யல. அதான் கத்துடி பேதும் சொல்லு தம் சனங்களுக்கு கத்துற எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிறார். எந்த பிரச்சனை பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கத்துடி சனமா இருப்போமானால் நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல எத்தனை பேர் உபத்திரம் வந்தாலும் எத்தனை பேர் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நமக்கு அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர் தானே என் அடைக்கலம், நீர் தானே என் பல்லன், நீர் தானே எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது தம்முடைய சனங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருப்பாரு. எகிப்து நாட்டுல எத்தனையோ அள்ளி வந்துச்சு, பறவை மரம் செடி கொடி மனிதர் மிருகச்சிவல் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா கோசை நாட்டுல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். கத்துடைய சனம் யாரு வாசித்து பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 7:23
1: என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
0: என் வாக்குகள் செவி கொடுங்கள்,
1: அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன்,
0: அப்பொழுது உங்கள் தேவனாய் இருப்பேன்,
1: நீங்கள் என் ஜனமாய் இருப்பேன்,
0: நீங்கள் ஜனமாய் இருப்பேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய அவருடைய சனமா இருக்கிறோம், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வாரம் போறோம் வந்துட்டு போறோம் அப்படி இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார், வேற எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டு வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமா நம்ம எல்லாம் இருந்து கர்த்தருடைய சனமா இருப்போம். நிச்சயமா எங்க மழை பெஞ்சு எந்த ஆபத்து எங்க வந்தாலும் கர்த்தருடைய சனமாகி நம்மளுக்கு எந்த ஆபத்து வைத்தோ வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்ற கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது, நம்ம சொல்ல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. முதல் கர்த்தருடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். அவர் முழுமையா நம்பி அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டோட வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். காலையில எந்திரிச்சு பைபிள் வாசித்து செவித்து அப்புறம் நம்ம செவம் பண்ணி ரெண்டாவது அப்புறம் வேலையெல்லாம் தொடங்கும் போது உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பார், எந்த ஆபத்து இல்லாம தேவன் கட்டாயம் காப்பாத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சபைக்கு வந்தாலும் கன்வென்ஷனுக்கு போனாலும் டிவியில வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய அப்ப நம்மள அவருடைய சனமா மாத்துறாரு. அவருடைய சனத்துக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருந்து பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடத்துல மட்டும் இந்த கோசை நாட்டுல மட்டும் மழை இல்லாம தேவன் பாதுகாத்தாரோ அதே போல உங்களையும் என்னை நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க அவரு வல்லவரா இருக்கிறார். முதலாவது தேவன் தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலாம இருக்கிறார். ரெண்டாவதாக யாருக்கு அடைக்கலமா இருக்கார் பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 29:25.
1: கர்த்தரை நம்புகிறவனோ
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்புறவங்களே என்ன செய்வாங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரு. நம்ம அவரை எப்போதும் அவர் நம்புனா போதும், நீர் தான் நம்பிக்கை ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் சொல்லி அவர் நம்ப வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் நம்ம மருமத்தில் கர்த்தர் என் தேவன், என் ஜீவன், என் பலன், என் தகப்பன், என் தாய், எனக்கு எல்லாமே அவர் தான். நீங்க முழுமையா அவர் நம்புவீங்கன்னா அவர் நிச்சயம் நினைச்சு உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் முழுமையாக நம்ப வேண்டும் எக்காலத்தையும். அதனால என்ன எந்த சூழ்நிலையும் எல்லா நாள்லையும் அவர் தான் நம்ப வேண்டும். நன்மைக்காக மாற்று நம்புறதில்லை. எல்லா சூழ்நிலையும் நீர் தான் ஆண்டவருக்கு, என் எல்லாமே நீங்கள் தான் சொல்லி யாராலாம் நம்புறீங்களோ. முத கர்த்தருடைய சனத்துக்கு தேவன் அடைக்கலமாக இருக்காரு. ரெண்டாவது யாருக்கு அடைக்கலமாக இருக்காரு, தேவனை நம்புறவங்க நம்புறவங்களை உயரந்தளி துளைப்பார். அவர் முழுமையாக நம்ப வேண்டும். நம்புவனால் அவர் முழுமையாக நம்பும் போது கர்த்தர் நம்மளை உயர்ந்தடை துளைக்கிறார். அவர் முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 62:5-6.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்,
0: நான் நம்புகிறது அவராலே வரும்,
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர்,
0: என் உயர்ந்த அடைக்கலமான,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. பார்த்து அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே எனக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாரா, உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படின்னால நான் என்ன செய்யணும், அதிகமா அசைக்கப்படுது. அவர் யாரெல்லாம் அடைக்கலமா கண்மலையாக அவர் உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி நம்ம வாயினால் அறிக்கை மாட்டால் உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் என் அடைக்கலம், அவர் தான் என் கண்மலை, அவர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லினா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்திர அடைக்கலமாக கண்மலையாக கொண்டிருக்கிற யாவரும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். வாயினால் சொல்றது மாத்திரல உள்ளத்தில் என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நம்ம உள்ளத்தில் அது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆயிடு சொல்றது மாத்திரல இருதயத்தில் விசுவாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசித்த என் கண்மலைன்னு சொல்ல வேண்டும். அப்போ நம்ம நிச்சயமாக அசைக்கப்படவே மாட்டோம். எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் அசைக்கப்படவே மாட்டோம். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 52 சங்கீதம் 8 வசனம்,
1: நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன்.
0: நான் பச்சையாய் ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன்,
1: தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
0: பாத்தீங்களா அவர் எப்படி இருக்கிறார், கர்த்தர் கிருபையை நம்பினாலே எப்படி இருக்கிறாரா, தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறார். அதான் சொல்றாரு, நான் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன், நான் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் கிருபையை நம்ம முழுமையாய் நம்ப வேண்டும். எல்லா சூழலும் அவர் கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும். எந்த உத்தரம் பாடுகள் உலகத்தில் வந்தாலும் கர்த்தர் நம்பும் போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 39 சங்கீதம் 7 வசனம்,
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. சொல்லி பாருங்க, நீராவே எனக்கு நம்பிக்கை, உங்களை தவிர வேற நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லப்பா, நீங்க தான் இருக்க நம்பிக்கை, நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளும், உங்களை உயரந்தடை துளைப்பார், நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. முதலாவது பார்த்தா கத்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்காரு, ரெண்டாவது கத்தர் நம்புறவங்களுக்கு கத்த அடைக்கலமா இருக்காரு, உயரந்தடையத்தில் வைக்கிறார். அடைக்கல மாத்திரம் என்ன செய்யறாரா, உயரந்தடையத்தில் வைக்கிறார். அது மாத்திரம் கத்தர் நம்புறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கத்தரை நம்பணும், ஒவ்வொரு நாள் அவர் நம்பணும். நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலேயே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கோம், திருமணம் என்னோடு சேர்ந்து நீங்கள் செவிப்பீங்களா, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பாடு ஏசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் செபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சிவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை சந்தோஷத்தை தாரும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும் ஐயா, ஒவ்வொருக்குள்ளேயும் பக்தி விருத்தி உண்டாகட்டும் ஐயா. கர்த்தர் பயப்படுற பயத்தை தாரும் ஐயா. நான் எஜமான் என்றால் என் பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்குறேன் எங்கள் பரம தகப்பனே. நாங்களும் பயந்தும் கீழ்ப்படிந்தும் சித்தத்தை செய்கிறவங்களாக எங்களை எல்லாரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சி செவிக்கிற ஆண்டவரை. பிளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆண்டவரை, அவங்களுக்கும் நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணுங்க, நாம் மகிப்பிடட்டும் ஆண்டவரை. பெரிய காரியத்தை செய்யுங்க கர்த்தாவையுமே துதிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போகிற மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்களையும் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரையும் நல்லா எழுதி ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவும் டாக்டர் இதில் போய் சேரவும் நீர் கிருபை தர முடிக்காக செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நான் என்னென்ன எக்ஸாமில் எழுதுகிறாங்களோ ஒவ்வொரு வரைக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே மே ஸ்தோத்து நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ண தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமன வேண்டும்படி செபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும்படி செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டி கொடுத்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமே துதிக்கிறோம். எத்தனையோ சன்னங்களப்பா எத்தனையோ இதில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே அப்பா, சாப்பாட்டு கூட அக்கா கஷ்டப்படுறாங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைக்க முடியாது செபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க சப்பா, கையின் கீழே ஆசீர்வதிங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டும் ஐயா, இறங்கி அவங்க பணத்தை சந்திக்க முடியாது கூட கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. சிக்கற்றவங்க கஷ்டப்படுறாங்க, விதவிகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, நீர் இறங்க முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா, ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீர் துடைத்திடலும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாக இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே மே நோக்கி கெஞ்சிரோ, கர்த்தரிடத்தில் மணிமைகள் சேரு, ஒரு இருதயத்தில் வேண்டிலும் ஒன்று கருளி செய்வே, ஒரு வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. மக்களும் மகிழ்ச்சியா இருக்கிற மக்களாகவும் அப்பா, எங்கள் வழி இல்லாம இடத்துல எங்களை ஒப்புவித்து மேல் நம்பிக்கை இருக்கவும் நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தரணேஸ்பா கற்பத்தில் கனி கத்ரால கடிக்கு சுகந்திரன்னு சொன்னீரே. கற்பத்தை தொடு மாண்டவரே தொடு மாண்டவரே தொடு மாண்டவரே. அப்பா குழந்தை பாய்க்கு தாங்கேசப்பா தாங்க. வேலைக்காரன் கண்களை சமானி நோக்கி பார்க்கும் போலும் வேலைக்காரடி கண்களை சமாட்டி நோக்கி பார்க்கும் போலும் தேவனை கர்த்தாவே முடிவிறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா கெஞ்சுகிறோம். நீங்க தான்ப்பா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டுமாப்பா குணமாக்க வேண்டுமாண்டவரே. அப்பா பிரயாணப்பட்டு போற மக்களுக்கு யாருக்கும் ஆபத்து பத்து வரக்கூடாதப்பா. எங்க பார்த்தாலும் பெத்துக்கள் எங்க பார்த்தாலும் அப்பா பெத்துக்களும் சாவும் மரகந்தாங்களும் கேள்விப்படுறோம். இந்த நிலைமை எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. விபத்து யாருக்கு வரக்கூடாதப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நான் மகிப்பிடட்டும். எல்லா துதிகா நான் மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரம பிதாவே. ஆமே.
2: இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள். அவரோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: சென்னை மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நிறைய சென்னை நிறைய கொரோனா வைரஸ் நிறைய ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. நிறைய மக்கள் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கான எல்லாரும் போராடி ஜெபிக்கணும். நீங்களும் எங்களோட எல்லாம் ஜெபிக்கணுங்க.
3: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் முடி சமூகத்தில் வந்து ஆண்டவரே கூடி ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலையில கூட எங்கள் சென்னை பகுதிக்காக ஆண்டவரே முடி திரு சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்களப்பா. என் தகப்ப இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்களுடைய துணிகரங்களை மன்னியும். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் இறங்குவீராகப்பா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பா. தகப்பனே நீர் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்காவிட்டால் யார் இறங்குவாப்பா? தகப்பனே எங்களுடைய அப்பா பிதாவே, எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே, நீர் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக. என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா. யாருனாலும் முடியாது ஆண்டவர், எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா. எங்களுடைய அருமருந்தும் குரு மருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சென்னை பட்டணத்து மக்களுக்காய் கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடாதீங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. வியாதியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. இனேசப்பா எங்களுக்காய் சிந்தின பரிசுத்த ரத்தம் எங்க சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக. சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே, நீர் எங்களுக்கு இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வியாதி முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஜனங்களை. எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுவீங்க ஏசப்பா. வியாதி நகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா. கர்த்தர் நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க, எங்க தேசத்துக்கு இறங்கும்படிக்காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென்.
0: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக, நம்ம அத்தியாரத்துக்காக, நம்ம ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேவனே எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிரதமரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே. எங்க உள்துறை அமைச்சரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே. எங்க பொருளாதாரத்துறை அமைச்சரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே. எங்க ராணுவத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிற இணை அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனோட உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும், தேசத்தை நடத்தக்கூடிய
4: எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க மாநில முதலமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் தேவனோட திவ்ய கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக. ஒவ்வொரு எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அவங்க மேல கர்த்தரோட கிருபையுள்ள கரம் தங்கி இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராகப்பா. பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக. ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனே எஸ்எப்பா கவுன்சிலர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக. தேவனுடைய கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும், பாதுகாக்கணும் ஆண்டவரே. உன்னதரே இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும், எப்படி கொண்டு வரணும், எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்க மேல தேவனோட கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும். நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
0: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக நம்ம சவுமணும் போராடி சவுமணும் நிறைய நம்ம திருச்சபையில திறந்து கற்று நாம் வைக்கப்படணும், அதுக்காக சாப்பிடணும்.
5: சூத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க தேசத்தையும் தேவனை கருத்தர் ஆக்கிரமிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். எங்க தேசத்தின் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொன்றை ஆக்கிரமிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் திறக்க உதவி செய்தீரேன், கோடி நன்றி ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் திறக்க தேவனை கருத்தர் உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. பரலோக தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸ்க்கு முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. இதனால திருச்சபைகள் திறக்கப்பட இருக்குது ஆண்டவரே. பரலோக தேவனே எவ்வளவு மக்கள் ஏசப்பா தவிக்கிறாங்க, எவ்வளவு சபைகள் தவிக்குது ஆண்டவரே. என் தேவனே மனம் இறங்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு போதகர் மார்களின் தேவனை கர்த்தர் வல்லமெடுத்து பயன்படுத்துவீராக. ஊழியக்காரர்களை வல்லமெடுத்து பயன்படுத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். எங்க திருச்சபை வளர்ந்து பெருகும் ஏசப்பா. எங்க திருச்சபையில ஒரு அக்னி பற்றி எரியும் ஆண்டவரே. எங்க திருச்சபைகள் ஒரு எழுப்புதல் உண்டாகும் ஏசப்பா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் வருகைக்கு ஒரு கூட்ட ஆத்து மக்களை கூட்ட ஒரு ஒவ்வொரு திருச்சபையின் தேவனை கர்த்தர் பயன்படுத்துவீராக ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளை திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. மனம் இறங்குங்க ஏசப்பா. நாங்க யார்ட்ட ஏசப்பா போவோம் ஆண்டவரே? என் தேவனே மனம் இறங்குங்க ஆண்டவரே. எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும். மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தடைகளை மாற்ற வேண்டுமா கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. போது ஆண்டவரே மனம் இறங்குங்க ஏசப்பா. என் தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா. எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா திருச்சபைகளை திறந்து. இதற்கு பின்னாக நின்று கிரீசர பொல்லாத சாத்தன் கட்டப்பட வேண்டுமா கெஞ்சுகிறோம். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எப்படி ஆச்சு திருச்சபைகள் திறக்கணும், நாம மகிமை பண்ணும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்படி செய்யப்படுதுன்னு நன்றி ஆண்டவரே. அப்ப எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

ஆமே. ஆயிரம் பேர்கள் சிறந்த தேவாதி தேவன் விடுவிலேயே எங்கள் பிரியமே ஆராதிக்கிறோம், எங்கள் நேசித்தவரையுமே ஆராதிக்கிறோம், எங்களுக்கு ஆய்த்த உயிரை கொடுத்தவரையும் ஆராதிக்கிறோம், எங்களுக்கு ரத்தம் சிந்தினவரையுமே ஆராதிக்கிறோம், எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டவரையுமே ஆராதிக்கிறோம், எங்கள் நோய்களை தூக்கி சுமந்தவரையுமே ஆராதிக்கிறோம், எங்களுக்கு சாபமானவரையுமே ஆராதிக்கிறோம். சேர்ந்து மகிழ்ச்சியோடு கையை தட்டி ஆராதிப்போமா.

0: ஆண்டவர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவனே, உலங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழுடன் துதித்திடுவேன். வாய் திறந்து சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை பராமரி.
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்,
2: தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தாரு. மேனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, சரீரத்தை பிக்கே கொடுத்தாரு, கைகள் ஆணி கால் ஆணி விழால குத்தப்பட்டாரு, அங்கேயும் விட்டு கொடுத்தாரு, வஸ்திரங்கள் விட்டு கொடுத்தாரு, எல்லாமே விட்டு கொடுத்தாரு. நமக்காக நம்ம மகிமுள்ள சபை அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்காகத்தான், நமக்காக தான் தம்மை தம்மையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. முத ஆண்டவரே இயேசுக்கு எதுக்காக சிலுவையில் வைக்கப்பட்ட? நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பழைத்திருக்க, நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் சுமந்தார், நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்தில் சுமந்தார், சிலுவில சுமந்தார். ரெண்டாவதாக நம்ம ஐஸ்வர்யம் ஆகிறதுக்காக தேவநாய கர்த்தர் என்ன செஞ்சார்? அவர் நமக்காக தரித்திரரானார், எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்தார், தங்களுடைய வஸ்திரத்தை கூட ஒப்பு கொடுத்தார், அங்கேயும் கூட ஒப்பு கொடுத்துட்டாரு. உடைமையில சீட்டு போட்டாங்களாம் பாருங்க. மூன்றாவதாக கர்த்தராகி தேவன் எதுக்காக சிலுவையில் அறைக்கப்பட்டார்? நம்ம சாபத்தில் நம்ம விடுதலையாக்கிறது தான் அவர் சிலுவையில் அறைக்கப்பட்டார். நம்ம சாபத்தில் மீட்கிறது தான் தேவநாய கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார். கலாத்தியர் புஸ்தகம் 3:13
1: மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்,
2: மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்
1: சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி,
2: சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி,
1: கிறிஸ்து நமக்காக சாபமாகி,
2: கிறிஸ்து நமக்காக சாபமாகி,
1: நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு,
2: நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு
1: நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்,
2: நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக எதுக்கான? நம்ம நமக்கு என்னென்ன சாபம் இருக்கோமா? நியாயப்பிரமாண சாபம் இருக்கலாம், மற்றவங்களை நீ தூசிருக்கலாம், நெஞ்சிச்சிருக்கலாம், மற்றவங்களை நம்ம சபிச்சிருக்கலாம், அந்த சாபத்தில் நீங்களாக இருக்குதான் தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவையிலே சாபமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவையிலே சாபமானார். நம்மளை எத்தனை பேர் சபிச்சிருக்கலாம், சாபத்துக்கு நம்ம நீங்களாக இருக்குதான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக சாபமானார். அது மாத்திர பரலோகத்தில் நம்ம இனிமேல் சரி சாபமே அங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் உங்களுக்காக எனக்காக அவர் சாபமானார். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தும் விசேஷம் 22:3
1: இனி ஒரு சாபமும் இராது.
2: இனி அங்க என்ன இருக்காது? ஒரு சாபம் அங்க இருக்காது. ஏன்னா இங்க அவர் நமக்காக சாபமாயிட்டாரு. சிலுவையில் அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தில் அவர் மேல விழ பண்ணி பிக்க கொடுத்தார். சரீரத்தை ஒவ்வொரு சதையா பிக்க கொடுத்தார். நமக்கு சாபமே மேல் இருக்காது. சாபத்துக்காக அவர் நமக்காக அவர் சாபமாகினார். அருமையானவர்களே, பயப்பட வேண்டாம், கர்த்தராகி தேவன் நமக்காக சாபமாயிட்டாரு. இவங்க என்ன சாபம் விட்டுருக்காங்களா, அவன் என்ன சபிச்சிருக்காங்களேன்னு சொல்லி இங்கே கலங்க வேண்டாம். தாவீத கோலியாத்தை என்ன செஞ்சானா? சபிச்சானா. 1 Samuel 17:43
1: பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, தடிகளோட என்னிடத்தில் வர,
2: தடிகளோட என்னிடத்தில் வர,
1: நான் நாயா என்று சொல்லி,
2: நான் நாயா என்று சொல்லி,
1: அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான்.
2: பார்த்தீங்களா, தன் தேவரை கொண்டு என்ன செஞ்சான்? தாவீத சபித்தான். அதே போல உங்களுக்கு கூட எத்தனை பேர் சபிச்சிருக்கலாம், உங்களையும் சபிச்சிருக்கலாம், திட்டிருக்கலாம், நீ நல்லாவே இருக்க பாட்டெல்லாம் சொல்லியிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எதுவுமே வராது. ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் எனக்காக என்ன செய்யறது? அவர் நமக்காக சாபமாயிட்டார். யார் உங்களை சபித்தாலும் அது என்ன செய்யாது? பழிக்கவே பழிக்காது. ஹலேலூயா. யோசுவான் புஸ்தகம் 24:9-10
1: அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும்,
2: சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும்
1: மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணி,
2: இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணி
1: உங்களை சபிக்கும்படி பேயூரின் குமாரனாகிய பிளையாமை அழைத்து அனுப்பினான். பிளையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததனால்,
2: நம்மளை சபிக்கிறவங்க கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? செவி கொடுக்க சித்தம் இல்லாதபடினாலே
1: அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான்,
2: இவ்விதமாய்
1: உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன்,
2: உங்களை அவன் கைவிக்கு தப்பு வீத்தேன். பார்த்தீங்களா, இஸ்ரேல் மக்களை மோவாபி ராஜா எப்படியாவது இவங்களை என்ன செய்யணும், இஸ்ரேல் மக்களை சபிக்கணும்னு சொல்லி யுத்தம் பண்ணி சபிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சான், இந்த தீர்க்கதரிசி பெய்லாமன் தீர்க்கதரிசியை அனுப்புனான். நீ போய் அவங்கள போய் சபிச்சிரு, நீ சபிச்சுன்னு இஸ்ரேல் மக்கள் சாகமா போயிடுவாங்கன்னு சொல்லி அனுப்புனான். அவனுக்கு என்ன செய்யல, செபி கொடுக்க சித்தம் சொல்லுங்க, செபி கொடுக்க சித்தம் இல்லையா, என்ன செஞ்சாரா, அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு யாரா சபிச்சிருக்காங்களா, கர்த்தர் உங்களுக்காக தான் சாகமானார். சபிச்ச யாரு சபிச்சாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறபடி தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதியில் அடிக்கப்பட்டார். ரெண்டாவது நம்ம நம்ம தரித்திரமாக இருந்த நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு, நமக்காக அவர் தரித்திரர் ஆனாரே. மூன்றாவது என்ன, நம்மளை சாவத்தில் மீட்கிறதுக்காக எத்தனை பேர் நம்ம சபிச்சிருக்கலாம், நாயப்பிரவனை சாவது இருக்கலாம், என்னென்ன சாவை நம்ம வீட்டில் இருக்கோ அந்த சாபத்தில் நம்மளை விடுதலையாக்குறது தான் தேவனாய் கர்த்தர் நமக்காக சாபமானார். உபாகம் புஸ்தகம் 23:5.
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
2: உன் தேவனாய் கர்த்தர்
1: பிளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல்,
2: பிளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல்,
1: உன் தேவனாய் கர்த்தர்,
2: உன் தேவனாய் கர்த்தர்
1: உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
2: உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே,
1: உன் தேவனாய கர்த்தர்,
2: உன் தேவனாய் கர்த்தர்
1: அந்த சாபத்தை,
2: அந்த சாபத்தை
1: உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பனா.
2: அந்த சாபத்தை எப்படி மாத்திட்டா நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்பட, நாயப்பிரமான சாபமா இருந்தாலும் சரி, மற்றவங்க நம்ம சபிச்சிருந்தாலும் சரி, கர்த்தர் நம்ம இடத்துல அன்பு நினைச்சு சாபத்தை எப்படி மாத்திட்டாரு, ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அதான் நம்மளும் யாரையும் சபிக்க கூடாது, காரணம்லாம் மட்டும் சாப்போம் தங்காது, ஒத்துச்சு என்ன காரியாலும் சபிப்பாங்க. கர்த்தர் வேதம் சொல்லு, காரணம் இல்லாத விட்ட சாபம் நம்மளை தங்காது. ஏன்னா இயேசுக்கு நமக்காக என்ன என்ன செஞ்சாரு, சாமானார். நீதிமொழி புஸ்தகம் 26:2.
1: அடைக்கலான் குருவி அழிந்து போவது போலும்,
2: அடைக்கலான் குருவி அழிந்து போறது அழிந்து போவது போலவும்,
1: தவிலான் குருவி பறந்து போவது போலும்,
2: தவிலான் குருவி பறந்து போவது போலும்,
1: காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது,
2: காரணம் இல்லாத விட்ட சாபம் தங்காது. ஏன்னா கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சிட்டாரு, சாபம் ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தராய் தேவன் அதுக்குத்தான் சிலுவில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் நமக்காக. முதல் நம் பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கிறதுக்காக நம்முடைய பாவங்களை அவர் தோல் மேல சிலுவையில சுமந்தார். கர்த்தர் தேர வேண்டும் தான் நமக்காக என்ன செய்ய ஒரு தரம் பாடுபட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம ஐஸ்வர்யம் ஆகிறதுக்காக தான் கர்த்தராகிய தேவன் நமக்காக என்ன செஞ்சாரு, தரித்திரரானார். மூன்றாவது நமக்காக நம்ம வாழ வேண்டும் தான் அவர் சாபமானார். நம்ம சாபத்தில் விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடு வாழணும் தான் அவர் நமக்காக சாபமானார். 4வதாக மத்தேயு சுவிசேஷம் 8:17.
1: அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு,
2: அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு
1: நம்முடைய நோய்களை சுமந்தார்,
2: நோய்களை சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்று நோய்களை சிலுவையில சுமந்துட்டார். நம்ம நோய் வந்தோடனே பல ஐயோ எனக்கு நோய் வந்துருச்சேன்னு சொல்லி கலங்க கூடாது. பரிசுத்த பால் சொல்லி என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவர் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நான் பாவத்துக்கு நம்மளை வியாதிகளாக அவர் சிலுவில் சுமந்துட்டார். நோய் ஐயோ எனக்கு பலவீனமாக இருக்குது பலவீனமாக இருக்குது நம்ம சொல்லவே கூடாது. நம்ம பலவீனத்தெல்லாம் சிலுவில் சுமந்துட்டு அவர் தாமே நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவில் என்ன செஞ்சார், நம் நோய்களெல்லாம் சிலுவில் சுமந்த அது விசுவாசிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நிமிஷம் விசுவாசிக்கணும். அவர் தாமே என் பலவீனத்தை ஏற்றுக்கணும். நோய்களை சிலுவில் சுமந்தார், வியாதிகளாம் சிலுவில் சுமந்துட்டார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய எனக்கு பலன் உண்டு. யோவேல் சொல்ல பலவீனம் நான் பலவான் சொல்லக்கூடும் சொல்றாரு. யோவேல் 3:10.
1: பலவீனனும்
2: பலவீனனும்
1: தன்னை பலவான் என்று சொல்வானாக,
2: பலவான் என்று சொல்வானாக. ஆண்டவர் நான் பலவான், கர்த்தருக்குள்ள நான் பலவான், கர்த்தருக்குள்ள பலவான் சொல்லி பாருங்க, நான் பலவீன ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. நான் பலவான் சொல்லணும். இயேசுக்கு நான் பலவீனத்தெல்லாம் சொல்ல சுமந்துட்டார். நம்புறீங்களா, நம்புறவங்களை அலையில சொல்லலாமா, கர்த்தர் பலவீனத்தெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டார். அவர் தாமே நம் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையில் சுமந்தார். ஏசாயின் புஸ்தகம் 53:5.
1: அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்,
2: தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவரே எனக்காக தழும்பு ஏற்றீரே, எனக்கு அடிக்கப்பட்டு தழும்புல எனக்கு குணமாக்கியிருக்கீங்க. நான் மனப்பூர்வமாக விசுவாசத்தோடு சொல்லுங்க, மனப்பூர்வமாக சொல்லுங்க, தழும்புகளால் குணமானீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீர் எனக்காக தழும்பு ஏற்றீங்க, நான் குணமாயிட்டேன் ஆண்டவரே சொல்லி பாருங்க. அப்புறம் பேர் சொல்லி சொல்ல சொல்ல பலவீனம் இருக்கிற மாதிரி இருக்கும், தொடர்ந்து சொல்லி பாருங்கள், பலவீனம் நம்மளை விட்டு ஓடியே போயிரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவில சுமந்துட்டார். அல்லேலூயா. ஏன்னா நமக்காக தான் இன்னும் செய்கிறார், அடிக்கப்பட்ட வண்ணமாவே இருக்கிறார். யோ வெளிப்படுத்தின விசேஷம் 5:6.
1: அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி.
2: அப்படி எப்படி இருக்காரு, இன்னும் எப்படி இருக்கிறாரா, அடிக்கப்பட்ட வண்ணமா தான் இருக்கிறாரு. இப்ப அடிக்கப்பட உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளுக்கு அடிக்கப்பட்ட, இன்னமும் அடிக்கப்பட்டவனமா இருக்கிறாரு. காய்ப்பட்ட கரையின் மேல் வைங்கப்பா, எனக்கா தழும்பி ஏற்றுக்கொண்டீரு, அந்த கரத்தின் மேல் வைத்தேன், சொஸ்தமாக்கு கண்டவரி சொல்லி கேட்க வேண்டும். அதுமல்ல நம்ம நோய்களை மட்டும் அவர் குணமாக்குறவில்ல, நம்ம உள்ளத்தின் காயத்தை அவரு குணமாக்குற தேவன். நீதிமொழியின் புஸ்தகம் 20:30.
1: காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும்.
2: பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும், உள்ளத்தை கூட நமக்கு என்ன செய்யறாரு, குணமாக்குற தேவன். உள்ளத்துல யாரா திட்டின காயம் இருக்கா, இப்படி பேசிட்டாங்களே அப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி கத்திட்டு சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க ரத்தத்தால் கழுவுங்க, போராட்டம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அவங்க இப்படி திட்டாங்கப்பா, மன்னியும். ஆத்மத்துல காணப்படுற காயத்தை குணமாக்கும் ஆண்டவரே. சங்கீத புஸ்தகத்தில் சொல்றாரு பத்தி, நொறுங்குண்ட இதயத்தையும் நறுங்குண்ட ஆவி அவர் என்ன செய்யறாரா. 147 சங்கீதம் 3 வாசி பாருங்க. நொறுங்குண்ட இதயத்தவரு குணமாக்கி நம்ம காயங்களை கட்டுகிற தேவன். ஹலிலூயா, ஹலிலூயா. மொத கத்ராய் தேவன் எதுக்காக சொல்லி அடிக்கப்பட்டாரு, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, நம்ம தேவனிடத்துல சேரும்படி. ரெண்டாவதாக நம்ம ஐஸ்வர்யாக்குறதுக்காக அவரு தரித்திரரானார், தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்த எல்லாமே ஒப்பு கொடுத்தாரு. வஸ்திரத்தை கூட ஒப்பு கொடுத்துட்டாரு, அங்கே கூட நமக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக நமக்காக சாவுமா, நம்ம எப்படி இருக்கணுமா, ஆசீர்வாதமா இருக்கிறது தான் நம்முடைய சாபத்தில் அவரு சிலுவையில சுமந்தார். நான்காவதாக நம் நோய் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையில சுமந்தார். கடைசியாக ஏசாயின் புஸ்தகம் 53:4.
1: மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு,
2: பாடுகளை ஏற்றுக்கொண்டு
1: நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.
2: துக்கங்களை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களாம் சுமந்துட்டார். நம்ம மகிழ்ச்சியா இருக்குது, அவர் துக்கங்களாம் சுமந்தார். அருமையானவர்களே, நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த வசனத்தை நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா, என் துக்கங்களெல்லாம் சிலுவையில சுமந்துட்டீங்க ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியா இருக்கேன், எனக்கு உதவி செய்யும். என் துக்கங்களெல்லாம் சிலுவையில சுமந்துட்டீங்களே, நம்ம துக்கங்களெல்லாம் சிலுவையில சுமந்துட்டாரு, நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அது விசுவாசத்தோடு நம்ம அறிக்கிறோம். அவரின் புஸ்தகம் 10:9 பாருங்க. நம் உள்ளத்தில் விசுவாசத்தை நம்ம எது செய்யணும், அறிக்கையிடணும்.
1: என்னவென்றால்
2: கர்த்தராகியேசுவை
1: நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு,
2: தேவன்
1: அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, உன் இருதயத்திலே விசுவாசித்தார்,
2: ரட்சிக்கப்படுவார். இருதயத்தில் விசுவாசிக்கணும். என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், என் பாடுகளை ஏற்றுக்கொண்டான்னு சரி, இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால அறிக்கையிடணும். என் பாடுகளை ஏற்று துக்கங்களை சிறுவில சுமந்துட்டார்.
3: கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செபிக்க போறோம். எங்கள் அன்பான் இயேசுவை வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், அணுகிறோம் அப்பா. அன்றுவரையும் உள்ள வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, அதிசயங்கள் அர்த்தங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கிருபை நாளும் தாங்கட்டும், நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை நாளும் தாங்கட்டும் அப்பா, வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. கடன் பிரச்சனை கஷ்டப்படுற மக்களை கடன் அடைக்க உதவி செய்யுங்க. வட்டி கடனால கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் வட்டி கடன்லேருந்து விடுதலை தாங்க. சமாதத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சி கொடுங்க ராஜா, ஆசீர்வதிங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும், சமாளாத மக்களுக்கு சமான் தரணும். கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. ஆண்டவரே, கர்த்தத்தின் கனி கற்றால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீர், அவரால் கிடைக்கும் பலனுன்னு சொன்னீரே, நீதாமே குழந்தை பாக்கி தந்துடல, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உன்னதாவில் நிரப்புங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க அப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கர்த்தர் கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் கண்ணீரை துடைங்க. கர்த்தருடைய கிருபையை நானும் தாங்கட்டும். ஊழியரை வல்லமையாய் பயன்படுத்துங்க. அக்கின் ஜோலையாக மாற்றுங்க. எல்லா ஊழியருக்கும் வரங்களை வல்லமையில் நிரப்புங்க, கனிகள் நிரப்புங்க. உங்கள் மகத்தோட நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்ங்க. நாங்கள் ஒரு மனதோடு கண்ணீரோடு செவிக்க. எங்களுக்கு எல்லாருக்கும் உன்னத பலத்தை கொடுங்க. ஆவியான ராளிகை செய்ங்க. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்புரட்சர் யஸ்வா நாமத்தில் தாழ்மையாக கேஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார், கலங்காதீங்க.
4: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு செப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வாருங்கள் ஜெபிக்கலாம்.
3: நம்ம தேசத்துல நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் அதிகமாகிக் கொண்டிருக்குது. நம்ம கண்ணீரோடு செவ்போன ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு நீங்கள் இறங்கித்தான் ஆகணும் ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதியில் கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கண்ணீரோடு நம்ம சேர்ந்து செவ்போனோம். எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவையுமே நோக்கி நாங்கள் செவிக்கிறோம் அப்பா. பிரவினிலன் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். பிரவினிலன் மக்கள்லாம் கர்த்தாவே உம்மை தேட அண்டிக்கொள்ள அறிந்து கொள்ள

பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளுமே. அக்கர்த்தர் வீடை கட்டாவிட்டால் கற்றவங்களை பிரயாசங்களை விருதா, கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்கிற விருதான்னு சொன்னீரே. நீர்தான் எங்களை காக்க வேண்டும் ஐயா. குன்னூர் மக்களுக்காக செபிக்கிறோம் அப்பா, ஊட்டி மக்களுக்காக செபிக்கிறோம். அங்கேயும் பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கோத்தகிரி மக்களுக்காக செபிக்கிறோம், அங்கேயும் பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளும். யாருக்கும் இந்த கொரோனா வியாதி இருக்கக்கூடாதப்பா. அப்படி எங்கேயாவது மறைமுகம் இருக்குமானா அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை வங்கிப்படுத்துங்க அப்பா. குந்த மக்களுக்காக செபிக்கிறோம், கூடலூர் மக்களுக்காக செபிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செபிக்கிறோம். ஆறு தாலுக்கா உங்களுடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுத்து கெஞ்சுகிறோம் ஐயா. யாருக்கெல்லாம் அந்த பலவினை இருக்குதோ அவங்கள குணமாக்கிருங்கப்பா, குணமாக்கிருங்க, குணமாக்கிருங்கப்பா. யாருக்குமே அப்பா நீலகிரியில் யாருக்கு இந்த வியாதி வரக்கூடாதப்பா. நீங்க தான் ஒவ்வொரு பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ஐயா. ஆண்டவரே நீங்க தான் எல்லா கவலையும் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா சனங்கள் ரட்சிக்கப்படணும், தேடணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக்கொள்ளணுமாப்பா. எங்க நீலகிரியில பெரிய ஒரு எழுப்பு உயிர் மீச்சை தர வேண்டும் அப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை நீங்க தர வேண்டும் கெஞ்சி மண்டாடி கேட்கிறோமே சப்பா. இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். சென்னையில அதிகமா இருக்குது என்றவரே, சென்னை மக்கள் மேல உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். குணமாக்கும் அப்பா, குணமாக்குங்க. தோமாங்க ரத்தத்தை சிந்தனங்களே ராச்சா ஐயா. அப்பா சென்னை மக்களுக்காக செபிக்கிறோம், செங்கல்பட்டு மக்களுக்காக செபிக்கிறோம், திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்காக செபிக்கிறோம், காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அவங்க மேல உங்களுக்கு வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. குணமாக்கும், குணமாக்கும் அப்பா. 37 மாவட்ட மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு மேலையும் தேவனோட வல்லமை இறங்க முடியா கெஞ்சுகிறோம் அப்பா. உங்களோட வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவிலிருந்து தப்புவேன்னு சொல்லி 107 சங்கீதம் 20 வசனத்தில் சொன்னீங்களே, அந்த வாக்கு நிறைவேற்றுங்க ஆண்டவரை, நிறைவேற்றுங்கப்பா. யாரெல்லாம் அந்த பலவீனத்தினால் கட்டப்பட்டிருக்கவங்களும் ஒவ்வொருவரையும் குணமாக்கும் ஆண்டவரை, குணமாக்குங்க ஆண்டவரே. உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இறக்க செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. உங்க பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் கத்தாவே அப்பா. இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் அப்பா. ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டும் அப்பா. அப்பா நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகுது ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க குணமாக்கும் ஐயா, நீர் சொல்லாக்கும், நீர் கட்டளை நிற்கும் ஐயா. குமாரன் விடுதலையாக்கனால், தேவகுமாரா இயேசுக்கு விடுதலையாக்கனால், மெய்யாகவே விடுதலை சொன்னீரே. நீர் குணமாக்க முடியாது செபிக்கிறோம். மகாராஷ்டிரா பகுதிக்காக செபிக்கிறோம் அப்பா, பாம்பே பகுதிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, குஜராத் பகுதிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனோட பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம் டெல்லிக்காக அப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. தெலுங்கானா பகுதிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு இடத்துலயும் ரத்தம் தெளிங்க, தெளிங்கப்பா. கர்லவு தகப்பனே இறங்க வேண்டும் ஐயா. 138 கோடி சனங்கள் மேலும் ரத்தத்தை தெளிங்கப்பா. கொரோனா வியாதி யாருக்குமே வரக்கூடாது ஆண்டவரே அப்பா. அந்த வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டும் ஐயா, குணமாக்க வேண்டும் ஆண்டவரே. குணமாக்கும் அப்பா, குணமாக்கும் அப்பா. தேவனே நீர் சொல்லாக, நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா அங்கு போதும் ஆண்டவரே. எங்க இந்தியா பகுதியில ஆண்டவரே இந்த கொரோனா வியாதி இருக்கவே கூடாதப்பா, இருக்கவே கூடாதப்பா. அந்த வியாதியை நீர் அப்புறப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. உங்களால மட்டும்தான் முடியும் ஏசப்பா, ஏசப்பா. இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. இந்தியா தேசத்துல பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நீங்க குணமாக்குங்க ஏசப்பா, நீங்க குணமாக்குங்க ஆண்டவரே. நீங்க சொல்லுங்கப்பா இனிமேல் வராதே, கடலையும் காற்றையும் பாற்று இறையாதேன்னு சொன்னீரப்பா. நீ அங்க மிகுந்த அமைதி உண்டாயிற்று ஆண்டவரே. ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இந்த வியாதி அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய பாவங்கள், தேசத்தின் மக்களுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் மன்னிமப்பா, மன்னிமப்பா. உங்களை கோபப்படுத்துற பாவங்கள், உங்களை துக்கப்படுத்துற பாவங்கள் எங்கள் தேசத்துல மன்னிம் ஆண்டவரே, மன்னிம் ஐயா. ஆண்டவரே 5 கண்ட சனங்களுக்காக நீர் 5 ஏற்ற எங்கள் நேசரே அப்பா. 5 கண்டத்தில் இருக்கப்பட்ட எத்தனை உலகம் முழுவதும், நாடுகள் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்காங்களப்பா. வைரஸ்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தொடுமையா, தொடுமையா, தொடுமையா. அவங்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சிரோ எல்லா நாடுகளிலும் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் மறித்து கொண்டே இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே நீ சாவருடைய சாவ விரும்புகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஐயா ஐயா இறங்குங்க, இறங்குங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே இறங்குங்கப்பா. ஒவ்வொருவரையும் குணமாக்கி உங்க நாமத்தை மகி மகத்தான காரியத்தை செய்ய நாடுகள் முழுவதும் தெளிங்கேசப்பா. ஆண்டவரே நீங்க தான் அதை அப்புறப்படுத்த முடியும். எந்த மருந்திலையும் மாயிலையும் சரிப்படுத்த முடியாது ராஜா. நீங்க ஒருவர் தான் சுகமாக்க முடியும் ஆண்டவரே. என் தேவனே, தேவனே எங்களுக்கு இறங்கும்.
நோய் இறங்கும் ஐயா, கொள்ளை நோய் அப்புறப்படுத்தீருங்க ஆண்டவரே. தேவனே தேவனே, இப்பின்னாலே இருந்து கிரியிச்சிற பொல்லாத அசுத்தாவின் கிரியிலெல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தை தெளிங்க ஏசப்பா, உலகம் முழுது உங்க ரத்தத்தை தெளித்து விடுதலை கொடுங்க ஏசப்பா, விடுதலை கொடுங்க. எங்களுக்காக எனக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காத விடிக்கி. கைகள் ஆணி கால்கள் ஆணி விழால குத்தப்பட்டி முள்ளு முடிச்சு விட்டப்பட்டீரே, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு நொறு

0: பட்டிருப்பா எனக்காக அந்த கடை அடைந்தீரே கத்தாவே. உங்களுக்கு ஏற்பட்ட ரத்தம் நாடில் முழுவதும் தெளித்து எல்லாரையும் விடுதலை செய்யேசப்பா. பா பா பா எங்களை மலம் அணுகுறவரே, எங்களுக்காக பரிதவிக்கிறவரே, மெய் நோக்கி கெஞ்சுறோம் கெஞ்சுறோம் கெஞ்சுறோய்யா. விடுதலை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. நிச்சயமா ஆண்டவரே எங்க செபத்தெல்லாம் கேட்டு நிச்சயமா அந்த கொரோனா வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க நீர் மகத்துமுள்ள தேவன் வல்லவராய் இருப்பதற்காக மீ துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
2: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போது சௌகரிய மாதிரி வெளியே ஊழியத்துக்கு போயிடுவாங்கங்களா, சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 Bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் asmincaram@gmail.com. அவர் வெப்சைட்

பார்த்துக்கலாமா? பா, தீமை செய்ய நாடுது எந்தன் திருக்கு நெஞ்சம் ஆண்டவரே. திருக்கு நெஞ்சத்தை சரிப்படுத்தும் ஐயா. திருக்கு நெஞ்சமே என்னுடைய மருள் தீர்க்கும் தஞ்சமே. என் உள்ளத்தில் இருக்கின்ற காரியர்களை அப்புறப்படுத்தி போடும் அப்பா. என் மனக்கண்ணை திறந்து விடும் ராஜா. என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி வாய் திறந்து இணைந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?

0: ஹலிலூயா. அவர் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு, என்னென்னா அற்புதம் செஞ்சிருக்கிறார். அந்த செய்திகளை என்ன செய்யணும், சன்னகுளுக்கில் என்ன செய்யணும், பிரஸ்தாப்படுத்தணும். என் வாழ்க்கையில் பார்த்தா அம்மா இல்லை, அப்பா இல்லை, கண்பார் இல்லை, எனக்கு ஒவ்வொரு நாள் வழி நடத்திக்கிட்டே இருக்கார். அதை போய் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். ஹலிலூயா. அவர் செய்திகளை என்ன செய்யணும், சன்னங்களுக்குள்ள பிரஸ்தாப்படுத்தணும். நம்ம காண்டல் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மற்றவங்களுக்கு சொல்லணும், பிரஸ்தாப்படுத்தணும். நம்ம சாட்சி சொல்ல பயப்படுறோம், நமக்கு செய்த நன்மைகளை எல்லாருக்கும் நம்ம ஜனங்களுக்குள்ள பிரஸ்தாப்படுத்தணும். 68:34
1: தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள்.
0: தேவனுடைய வல்லமை என்ன செய்யணும், பிரசித்தப்படுத்தணும். அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்தணும். அவர் வல்லமை நம்ம எத்தனையோ தரம் குணமாக்கி இருக்கிறாரு. அந்த வல்லமை எல்லாருக்கும் பிரசித்தப்படுத்தணும். அவர் நமக்கு வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாருக்கும் சொல்லணும். அதை நம்ம அடைக்க வைக்க கூடாது. நம்மளால முடிஞ்சா சமயம் வாய்த்து அதன் சொல்ற சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சுவிசேஷம் என்ன செய்யணும், ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணணும். அப்புறம் இருந்தாலும் கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். நற்செய்திய அறிவிக்கிற காலம் யாராருக்கெல்லாம் நம்ம சொல்றோம் யோசித்து பாருங்க. சொல்றீங்களா, எத்தனை பேருக்கு சொல்றீங்க? 66:16
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: தேவனுக்கு பயந்தவர்களே,
1: நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்,
0: நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்.
1: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்,
0: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். நம்ம ஆத்மாவுக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாரு, அதை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். என்ன செய்யணும், இவைகளுக்கெல்லாம் தப்பி மனசுக்கு மரம் முன்பாக நிற்க பாத்திர உழைப்பணும். என்ன செய்யணும், எப்பொழுதான் சோமணும். ரெண்டாவது என்ன செய்யணும், கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றியவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவாங்க. அந்த கோபம் கத்திரி கோபம் பற்றி எறிவுக்குள்ளாக்க என்ன செய்யணும், அவரை முழுமையா அண்டிக்கொள்ளணும். மூணாவது என்ன செய்யணும், இது நற்செய்தியை அறிவிக்க நாள் ராக்கலை வருது. அப்பெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. கடைசியாக வெளிப்படுத்தும் விசேஷம் 3:10
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடினால்,
0: நீ காத்து கொண்டபடினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
0: பூமியின் குடியிருக்கிறவர்களே
1: சோதிக்கும்படியாக,
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற
0: சோதனை காலத்திற்கு, சோதனை காலத்திற்கு
1: தப்பும்படி,
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. நான்காவது என்ன செய்யணும், ஒரு காதல கேட்டு ஒரு காதல விட்டுட்டு போக கூடாது, வாசிக்கணும். வசந்தம் இறுதி துவைச்சு காத்துக்கொள்ளணும். அப்ப சோதனை காலத்தில் தேவன் நம்மளை எந்திரிச்சிருவோம், அந்த வசந்த வச்சு நம்மள காத்துக்கொள்வார். சோதனை வரும்போது நம்ம எப்படி இதுல தப்பிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வசனத்து மூலம் நம்ம நம்மளோட பேசுவார். சோதனை காலத்துல நம்ம தப்புணும்னு சொன்னா என்ன செய்யணும், வசந்தம் இதயத்துல வச்சு நம்மளை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வசந்த நம்ம உள்ளத்தை வச்சு காத்துக்கொள்ளணும். ஒரு நாள் வசனத்தை வாசிக்கணும், வாசித்து வாசித்து நம்ம உள்ளத்துல காத்துக்கொள்ளணும். எதுங்க சொல்ற, யாக்கோபின் புஸ்தகம் 1:22
1: அல்லாமலும்,
0: அல்லாமலும்
1: நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு,
0: நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு
1: திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
0: திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல
1: அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்,
0: அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை கேட்கிற மாத்திரம் அதன்படி நான் என்ன செய்யணும், திருவசனத்தின்படி என்ன செய்யணும், செய்யறளா இருக்க வேண்டும். வசனத்தை நம்ம உள்ளத்துல வச்சு நம்ம அது வசனம் நம்ம உள்ளத்துல இருந்தா அதன்படி நம்ம செய்ய முடியும். வசனத்தை ஒவ்வொரு நாள் உள்ளத்துல வச்சு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். காத்துட்டாதான் நம்ம இந்த வசனத்துப்படி நடக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. வசனம் மிக மிக அவசியம். லூக்கான விசேஷம் 8:15
1: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்,
0: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்
1: வசனத்தை கேட்டு,
0: வசனத்தை கேட்டு
1: அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே,
0: உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே
1: காத்து
0: காத்து
1: பொறுமையுடனே பலன் கொடுக்கவர்களாய் இருக்கிறார்கள்.
0: பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களுக்கு அந்த வசனத்தை எங்க காத்துக்கணுமா, உண்மையும் நன்மையான இருதயத்தில் வைத்து காத்துக்கொண்டு என்ன செய்யுமா, பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்து நன்மையும் நம்ம இறுதி நன்மையும் உண்மையான இதயத்துல இந்த தேவனுடைய வசனத்தை காத்து நடக்கும்போது நினைச்சு அப்பதான் நம்ம பொறுமையோடு பலன் கொடுக்க முடியும். வசன நமக்குள்ள இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. வசனத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வசனத்தை காத்துக்கொள்ளணும். முத பார்த்தோம் ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்றது, என்ன செய்யணும், எப்பொழுதான் சவுமன் கொடுத்து. ரெண்டாவது அவர் அண்டிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நான்காவது நம்ம வசன தேவனுடைய வசனத்தை இதயத்தில் வச்சு காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 4:21
1: அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக,
0: அந்த வசனம் என்ன செய்ய, நம்ம கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக
1: அவைகளை உன் இருதயத்துக்குள்ளேயே காத்துக்கொள்.
0: அந்த வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணுமா, நம்ம இருதயத்துக்குள்ள காத்துக்கணும். லூக்கான் சுவிசேஷத்தில் ஆண்டவரை இயேசுக்கு அதத்தான் சொன்னார். இங்கே சாலமோன் சொல்லியிருக்கிறாரு, நம்ம வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணுமா, நம்ம இதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை மறக்கக்கூடாது, ஒரு காலம் கேட்டு மற்றொரு காலம் விட்டுறக்கூடாது. பைபிள் எல்லாரும் எடுக்கணும், அதுதான் சொல்றது. பைபிள் எல்லாரும் எடுங்க எடுங்கன்னு சொன்னா நிறைய பேர் பைபிளே எடுக்கிறது இல்லை. பைபிள் நம்ம உள்ளத்தை வச்சு காத்துக்கொள்ள வேண்டும். 119 சங்கீதம் 9 வசனம்,
1: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்,
0: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்,
1: உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்தானே.
0: உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே தானே, வசனம் நமக்குள்ள இருந்தா தான் தன்னை காத்துக் கொள்ள முடியும். வாலிபன் மாத்திரல்ல, வயசானவங்களும் சரி எப்படிப்பட்டவங்களும் சரி, தேவனுடைய வசனத்தை உள்ளத்துல வச்சு காத்திருந்தா தான் அதை மணியை சின்ன வழிய சுத்தம் பண்ண முடியும். அதுங்க 11 வசனம் கரெக்டா சொல்றாரு பாரு, 11 வசனம் பாருங்க.
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என் இருதயத்துல வைத்து வைத்தேன். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது, ஆண்டோட வார்த்தை எங்க இருக்கணும், இருதயத்துல இருக்கணும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என் இருதயத்துல உடைய வாக்க வைத்து வைத்தேன். வசனம் தான் நம்ம பாவம் செய்ய, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய முடியும், காத்துக்கொள்ள முடியாருமானவங்களே. வசனத்தை வாசிக்கிறது மாத்திர நம்ம இதயத்துல காத்துக்கொள்ளணும், வசனத்தை வாசித்துட்டு விட்டுறக்கூடாது. ஏதோ சர்ச்சைக்கு வந்துட்டோம் போயிட்டோன்னு இருக்கக்கூடாது, வசனத்தை நம்ம இதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் சோதனை காலத்துல தப்ப முடியும். அதுதானே சொன்னாரு வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வசனம்,
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடினால்,
0: நீ காத்து கொண்டபடினால்,
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
0: பூமியின் குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக,
0: சோதிக்கும்படியாக,
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு,
0: சோதனை காலத்திற்கு
1: தப்பும்படி,
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நானும் உன்னை காப்பேன். பாத்தீங்களா, ஆண்டோடு வாசன் நமக்குள்ள இருந்தா கத்துற அந்த பூச்சக்கரத்து வரப்பார், சோதனைக்கு காலத்துல அவர் நம்மள காப்பாரு. முதல்ல என்ன செய்யணும், இனி சம்பவிப்பார் இவைகளுக்கு எல்லாம் தப்பி மனுசுகுமாரனுக்கு முன்பாக நிற்க என்ன செய்யணும், பாத்திரம்னா என்ன படும்னா எப்போதும் சோமனு. ரெண்டாவது, கொஞ்ச காலத்துல அவர் கோபம் பற்றி இருப்பது அண்டி கொள்றவங்க பாக்கியவான்கள். மூன்றாவது, இந்த காலம் என்ன காலம், நச்சேரி அறிவிக்கும் காலம். நம்ம மட்டும் இயேசு அறிஞ்சா போதாது, நம்ம அறியாத மக்கள் பக்கத்து வீடு நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இயேசு பத்தி நம்ம சொல்லணும். அல்லேலூயா. 4வது, வசனத்தை இதயத்துல வைத்து வைக்கணும். கர்த்தருக்குரியமா பாவம் செய்யக்கூடாது, என்ன செய்யணும், கர்த்தடி வசனம் நமக்குள்ள இருந்தாதான் கர்த்தருக்குரியமா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அதை மூக்குரோதமா நம்ம பாவம் செய்ய வடிக்கும் வார்த்தையை இதயத்துல வைத்து வைத்து ஆண்டவருடைய வசனம் நம்ம உள்ளத்துல இருக்கணும். கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ள, கர்த்தடி உப்பு குடிச்சாவும் போடுமா, ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, இந்த உலகம் கடைசி நல்ல வாழ்றோம், என் கையை பிடிச்சிக்கோங்க, நாம கையை பிடிச்சா பிடிச்ச விட்டுருவேன்டவர, என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, எனக்கு இறங்குமாப்பா, என்னை கைவிடாதீங்கன்னு சொல்லி கண்ணீரோடு புலம்பி செவிப்பேமா.

0: வாழ்கின்ற நாட்கள் கடைசி நாட்கள். நம் தேவ செய்தியிலே கேட்டது போல இனி காலம் செல்லாது, இந்த நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராகாலம் வருகிறது. ஆகவே இந்த கடைசி காலத்திலே நின்று கொண்டிருக்கிற நாம் இனி சம்பவிக்கப்படுற எல்லா தீமைகளுக்கும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கும், மனிதகுமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நிற்கும்படிக்கும் நாம் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் நம்மோடு கூட நல்ல பேசி இருக்கிறார். அப்பா, எப்பொழுதுமே ஜபிக்க எனக்குள்ள ஜப ஆவியை இன்றைக்கு ஊற்றும். அப்பா, இரவு பகலாக நான் ஜபிக்கணும், நேரம் காணும் பார்க்காம ஜபிக்கணும். அந்த ஜப அக்னியை, ஜப ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவி எனக்குள் ஊற்றும் அப்பா என்று சொல்லி கேட்போமா? இரண்டதாய், கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றியறிய போகிறது, அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். ஜனங்கள் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டார்கள். அழைக்கும் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொள்வோம் அன்பானவர்களே. மூன்றாவதாக, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளாக ஒரு இரவு காலம் வரப்போகிறது, எங்கும் நற்செய்தி அறிவிக்க முடியாத ஒரு காலம் வரப்போகிறது. அதற்குள்ளதாக நாம் கர்த்தரின் நித்திய சுவிசேஷத்தை, அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அவர் வல்லமையை பிரசித்தப்படுத்த வேண்டும். அவர் செய்கையை ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்த வேண்டும். தேவன் நம் ஆத்மாவுக்கு செய்ததை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆண்டவரே, அப்படி நான் எல்லாருக்கும் உடைய வார்த்தைகளை அறிவிக்க எனக்கு கிருபை கொடும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாம் அன்பானவர்களே. தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உடைய கிருபை எங்கள் மீது இறங்கட்டும். ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. தகப்பனே, உடைய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நான்காவதாய், வசனத்தின் படி, கர்த்தரின் வசனத்தை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது, பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது, நம் இருதயத்திலே வைத்து அவற்றை காத்துக் கொள்ளும் பொழுது, அந்த வசனத்தின்படி நம்மை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது, இனி பூமி முழுவதும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பா. அந்த வசனத்தை என் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி நான் என்னை காத்துக் கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, அமை துதிக்க கொடுத்த நல்ல வசனங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த பயங்கரமான கடைசி காலம், இனி காலம் செல்லாது என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களோடு பேசினீரே. இந்த குருபின் கால் பயன்படுத்திக் கொள்ள அனுக்கிரகம் தாரும். ஒருவரும் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருகிறது என்று சொன்னீரே. அப்பா, எங்கள் கரங்களை பிடித்து நடத்துங்கப்பா, நடத்துங்க. எப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி நேரம் காலம் பார்க்காமல் ஜெபிக்க இந்த ஜப ஆவியை எங்கள் மீது எங்களுக்குள்ளே கர்த்தர் ஊற்றுவீராக. உண்மை அண்டிக் கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. இந்த நற்செய்தி அறிவிக்கிற நாளிலே எல்லா ஜனங்களுக்கும் உங்களை அன்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர்தானே எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் அப்பா. அவருடைய வேத வசனத்தை எங்கள் உள்ளத்தில் வைத்து காத்துக்கொள்ளவும், அந்த வசனத்தின்படி எங்களை நாங்கள் காத்துக்கொள்ளவும், எங்களுக்கு அந்த பாக்கியம் தாரும். கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, வசனத்தின்படி செய்கிறவர்களாயும் இருக்க அப்பா கிருபை கொடுவோம் அப்பா. அந்த வசனத்தை கேட்டு தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரம், இயேசுவின் கரம் தொடுமுடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும், ஆசீர்வதிங்க. நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா.
1: செம்மையும் உண்மையான நிலமாய் உள்ளத்தை மாற்றுமாண்டு பரிசுத்தால் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தூயாவில் நிரப்புங்க. ராஜாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்ன பலவீனத்தாலும் இருந்தாலும் குடமாக்க, என்ன நோயிடு இருந்தாலும் குடமாக்க, எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் அழித்து நிறுவனமாக்கி செவிக்கிற ஆண்டவரே. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளித்து தரணும். கடன் கஷ்டங்கள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க, வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க. சமானம் சந்தோஷத்தை தாரும். தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, உன்னத பழத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனமாக செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகி கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை, உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படி கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தராணி, சும்மா எஸ்தராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இதை ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சு உறுதியாக பிடிச்சிக்கணும். இயேசு நீதான், நீங்கள் தான் இவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லை, நீங்கள் தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அதெல்லாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம் 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க, கர்த்தர் கீழ்படியாதனால புறம்பான இருளை தள்ளப்படுங்க. ஆனால் இங்கே ஆண்டு சொல்கிறாரு, என்னிடத்தில் வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பார்த்து உறுதியாக பற்றிக்கொள்ளும்னா, அவர் பார்த்து பற்றிக்கொள்ளும்னா அவர் ஒரு நாளும் நினைச்சிரு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்கே என்ன இருக்குது வாசி பண்ண, மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறம்பான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். நாளை நம்மளுடைய நாளை என்ன நடக்குன்னு தெரியல, ஒரு உறுதியாக பிடிச்சிக்கணும். இயேசுவை நீ தான், நீங்கள் தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. நான் ஒரு உறுதியாக பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா இருந்தால் நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: தாவீது ராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலது கரம்
0: என்னை தாங்குகிறது. பார்த்தீங்களா, ஆண்டுடைய வலது கரம் நம்மளை தாங்குறது. சொல்றாங்களே, இப்போ எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால் இவருக்கு யார் பாப்பா அப்படிலாம் சொல்றாங்க. கத்திர உறுதியை பற்றி கொள்ளணும் என்ன சங்கீதக்கார சொல்றாரு, ஆண்டுடைய வலது கரம் என்ன தாங்குறது. கத்தடி வலது கரம் நம்ம தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தால் கூட கத்திர நம்மளை நினைச்சுறாரு தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிடிச்சிக்கணும். நீங்கள் தான்டவர் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்கிறாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில்லை நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கர்த்தரோடு இருந்தால் அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவார். மகிமேல நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியாக பற்றிக்கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றிக்கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றிக்கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிவரை நலித்திருந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்கள், மத்தியில் சுவிசேஷம் 24 வாசித்து பார்த்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பார்த்தீங்களா, முடிவிறந்து நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நிலைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு காலை உறுதியாய் பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றிக்கொள்ளணும். பற்றிக்கொண்டார் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: நீ பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா பயப்படாத உன்னோடு இருக்குன்னு தேகையார் உன் தேவன் பலப்படுத்துவார். நம்ம பலவீனமாக இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளோ பலவீனமாக இருக்க என்னோட சரியை எப்போ நல்லா பலப்படுத்த நினைக்கிறா? அதுவும் சொல்கிறார் இப்போ தாங்குவேன்னு சொல்கிறாரு. சகாயம் பண்ணுறாரு, உதவி செய்கிறவர். இந்த உலகத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம் பின்னால் சே எப்போ பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கத்திரி சொல்கிறாரு, சகாயம் பண்ணுவர். சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்கிறாரா? வலது கருத்துறால தாங்குகிற தேவன் நம்ம தேவன். எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் பாருங்கள். உலகத்தில் இயேசு கிறிஸ்து போல் அன்புள்ள தேவன் உலகத்தில் யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம் ஏசாயா 41:13,
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸில் நிறைய பார்க்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவனை வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார், நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்கிறாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திருந்தால் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை. 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கத்து நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தாங்குகிறார். அவரை மனுஷன் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். லேசாக இல்லை அன்று சொல்கிறார், ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அதுவும் சொல்கிற கத்துன்னு சொல்கிறார், முடிவிருந்த நிலை நிலை போனோம் நிலைக்கணும், முடிவிருந்து அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது, அவர் விட்டு இடது வரையும் செய்யக்கூடாது. முடிவிருந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்கிறார், நமக்கு என்ன கொடுக்குறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்ணுறாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்யறாரு, நம்ம வலதுகிறதை தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்கே கொண்டு சேர்க்குறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக்கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சிக்கணும், உறுதியாய் பிடிச்சிக்கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக்கொள்ள வேண்டும். தீப்தியாசில் வேலை செய்வோம், எங்கள் ஆஃபீஸுக்கோ அவங்க வீட்டுக்கோ எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி அப்போ எங்கள் வீட்டில் ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கும். அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போலாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிற என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 மணி இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு எங்கள் வீட்டுக்கும், நான் தீப்தியாசம் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்குறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம், அந்த அளவுக்கு கத்திர அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் கத்திரையில் 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் கத்திரையை கொண்டு வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அந்த பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கத்திரம் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி கொள்ள ஏசாயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர்னு சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டனா அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்கள், அம்மா அப்பா இல்லை, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர நினைச்சார், அவரை நம்பியிருக்கிறவங்க என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய நினைக்கலாம், கவலை கவலை வந்தாலும் யாசு படி சொல்லு, அண்ணன் இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான், எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டுட்டு அன்னைக்கு சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கற்றுக்கணும். ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டர் மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சுருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டும், எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு, நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்துக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மை நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமாதானத்தோடு கற்று தந்திருக்கிறார். நீ பூர்ண சமாதானம் எப்பயோ பலவீனப்பட்டு நான் எப்படியோ மரிச்சிருப்பேன், ஆனால் கர்த்தர் பூர்ண சமாதானத்தை கொடுக்க, நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன், ஆண்டவர் எத்தனையோ தொடச்சு, நானும் கம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ தூரம் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மதிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலன் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்றைக்கி நான் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை எப்படி கொடுக்குறாரு பாருங்க, யேசாயின் புஸ்தகம் 66:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: இதோ
1: நான் சமாதானத்தை
0: ஒரு
1: நதியை போலவும், ஜாதிகளின் மகிமையை
0: புரண்டு ஓடுகிற
1: ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
0: சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரா, நதியை போல ஆறை போல, அவ்வளவு சமாதானமா கொடுக்கிறார். இல்லாட்டினால எப்பயோ மறிச்சிருப்பேன். கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். நீங்கள் அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க, அவர் உறுதியை பற்றி கொள்ளணும், அவரே நம்பியிருக்கிறபடியால் நமக்கு என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்குறார். அந்த சமாதானம் எப்படி இருக்குமா, நதி போலவும் பாய்ந்து போடுகிற ஆற்றை போல் நமக்கு சமாதானத்தை கொடுக்குறார். நம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். 2 Thessalonians 3:16.
1: சமாதானத்தின்
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும்
0: சகல விதத்திலும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறா, சகல விதத்திலையும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும் இன்னைக்கு மாத்திர நாளைக்கு மாத்திர எப்போதும் என்ன செய்யறா, சகல விதத்திலையும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிற தேவன். அதன் காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா, நேர்த்தி செய்தார். அல்லேலூயா. அதுபோல் நம்ம தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முதல் அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகர நம்ம தாங்கிறது அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்குறாரு, சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா, பூர்ண சமாதானம் எப்படி இருக்க, நதி போல இருக்குதான். இங்கே சொல்கிறாரு எல்லா விதத்துலேயும் என்ன செய்கிறாரு, எல்லா விதமான சமாதானத்தையும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு, சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால் அவர் உறுதியாக நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தரை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் தாவீதுராஜா சொல்கிறாரு, சங்கீதம் 31:15, சங்கீதம் 31:15,
1: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
0: உமது கரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. மூணாவதாக உபாகம் புஸ்தகம் 4:4.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பார்த்தீங்களா, கர்த்தரை பற்றி கொண்ட என்ன செய்வார் நமக்கு? உயிரோடு காப்பாத்துற. அல்லேலூயா. மொத கர்த்தர் பற்றி கொண்டது என்ன தர்றாரு? நம்மளை வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிற்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்கிறாரா, ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில் ஏற்றுக்கொள்ளார். ரெண்டாவது சமானத்தை எப்படி, எவ்வளோ கொடுக்குறாரு? பூர்ண சமானத்துக்குள்ள சமானம் எப்படி இருக்கா, நதி போல அவ்வளோ சமானத்தை நம்ம கொடுக்குறாரு. மூன்றாவது என்ன கொடுக்குறாரு, அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா, உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பார்த்தீங்களா, கர்த்தரை பற்றி கொள்ள என்ன செய்கிறார், நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. எத்தனை பலவீனம் வரட்டுமே, எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தரை பற்றி கொள்ள என்ன செய்கிறாரு, உயிரோடு வைக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையும். அவர் வீட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் நல்ல அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5 வாசிக்கிறோம், 32 வாசித்து பாருங்கள். உபாகம் புஸ்தகம் 5:32.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே
0: செய்ய
1: சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது, வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. அதங்க சொல்கிறாரு, அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டனா எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், நம்ம கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் பற்றி கொண்ட போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்கே சொல்கிறார் சங்கீதக்காரர் சொல்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 118:17.
1: நான் சாவாமல்
0: பிழைத்திருந்து
1: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
0: பார்த்திங்களா, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் சொல்கிறோம், ஆண்டவரே நீ எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவர் அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாவாமல் பிழைத்திருந்து என்ன செய்யணும், அவருடைய செய்கைகளை எல்லாருக்கும் போய் சொல்லணும். விவரிப்பேன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும், கர்த்தரின் வாழ்க்கையில் இப்படிலாம் செஞ்சார், என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சார், இவ்வளோ வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளோ நன்மை செஞ்சுருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர் தான் சொல்கிறாரு, என்னை பாதி வயசில் என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 நினைக்கிறேன் அதை செவிக்கிறார். 104:24 பாருங்கள், 102 சொல்கிறார், என்னை பாதி வயசில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான் என் தேவனே
0: பாதி வயதில்
1: என்னை எடுத்துக்கொள்ளாதீனோ.
0: அப்படி தான் செபிக்கணும், ஆண்டவரே பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வைக்கணும்னு உண்டாக்குனீங்களோ அந்த நாள் வரைக்கும் வச்சுருங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் என்னை உலகத்தில் வைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த நாளுக்கு வச்சுருங்க. என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும், இந்த உலகத்தில் உருவாக்குற நோக்கம் ஒன்று இருக்கும். நம்மளை சும்மா நம்ம இந்த உலகத்தில் கத்துற அனுப்பலை, ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், உண்டோ, உறங்கணும், அந்த மாதிரிக்கு அனுப்பலை. கத்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கத்திருக்க ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்குறோம், ஒரு நோக்கம் கொஞ்சம் கத்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்கே என்ன சொல்கிறாரு, சாகாமல் பிழைத்திருந்து உங்களை செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அருமையான அவர்களே. எதாவது வேலை செஞ்சால், வீட்டை கட்டினோம், காட்டை வாங்கினோம், அதை வாங்கினோம், இதை வாங்கினோம், நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கலை. நம்மளை எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சால் சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கையில் எல்லாருக்கும் என்ன செய்யணும், விவரித்து சொல்லணும், கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லோரும் விவரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சுருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். 146:2.
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்,
0: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
1: கர்த்தரை துதிப்பேன்,
0: கர்த்தரை துதிப்பேன்,
1: நான் உள்ளளவும்,
0: நான் உள்ளளவும்
1: என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார், உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்கிறோம் நினச்சி பாருங்க. முதல் கர்த்தரை நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மளை முதல்ல நம்ம கர்த்தரை பற்றி கொண்டு போது நம்ம என்ன கிடைக்கணும், வலது கர்த்தர் நம்மளை தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யறது, சகாயம் பண்ணுறாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில் சேர்த்துக்கிறோம். ரெண்டாவதாக பூர்ண சமாந்தம் தர்றாரு. எவ்வளோ சமாதானம், நதி போல் எல்லாவற்றிலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்குறாரு, பற்றி கொள்ளும்போது நம்மளை உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கர்த்தருடைய செய்கிகள் எல்லாருக்கும் வெறிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும், கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தரை பற்றி கொள்ளும்போது என்ன கொடுக்குறாரோ பாருங்க, உபாகம் புஸ்தகம் 30:20.
1: கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்
0: ஈசாக்குக்கும்
1: யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று
0: அவர்களுக்கு
1: ஆணையிட்ட
0: அவரிடத்தில் ஆணையிட்ட
1: கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி
0: உன் தேவனாகிய கர்த்தரே
1: அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக
0: அவர் பற்றி கொள்வாயாக
1: அவரே உனக்கு ஜீவனும்
0: அவரே உனக்கு

0: எனக்கு ஆயுசமாக இருக்கிறார். அவர் தான் ஜீவன். ஒன்னியவன் 5:12
1: குமாரனை உடையவன்,
0: குமாரன் உடையவன்
1: ஜீவனை உடையவன்,
0: ஜீவன் உடையவன்
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்,
0: குமாரன் இல்லாதவன்
1: ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவனா இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க ஜீவன் இல்லாமல் இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன். அவரே நமக்கு என்ன செய்றா, ஜீவனும் தீர்க்க ஆயுசமானவர். ஹலேலூயா. அவர் தான் நம்ம ஜீவன். அவருக்கான நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனாக இருப்பார். குமார் இல்லாத யாரும் இல்லையா? ஜீவன் இல்லை. நமக்குள்ளே குமாரை இருந்தால் தான் ஜீவனுடையில இருப்போம். அப்போ தான் நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும்போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹலேலூயா. அவர் பற்றிக்கொள்ள ஜீவனும் தீர்க்காய்ச்சி அவர் தராரு. நம்ம தீர்க்காய்ச்சி தரணுமா? அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். உறுதியாக பிடிச்சிக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காய்ச்சி உடையவர். 1 Johannes 5:20
1: இவரே மெய்யான தேவனும்,
0: மெய்யான தேவனும்
1: நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார்.
0: நித்திய ஜீவனுமா இருக்கிறது. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கோங்க. ஏசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே அவர்களே. அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கோங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமாக இருக்கிறார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சிக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோபு சொல்கிறாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கை இருப்பார். ஆசித்து பாருங்கள், யோபின் புஸ்தகம் 13:15
1: அவர் என்னை கொன்று போட்டாலும்,
0: கொன்று போட்டாலும்
1: அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்.
0: அவர் மேல் நம்பிக்கை. சின்ன பிரச்சனைனா கர்த்தர் போட்டு சொல்லலாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமாம், என்ன இருக்குது கர்த்தர் சேவமணி, என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனால் யோபு சொல்கிறாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேலே என்ன செய்வேன், நம்பிக்கையாக இருப்பேன். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கணும், உறுதியாக பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமாக இருக்கிறார். அவர் தான் மெய்யான தேவன். நித்திய ஜீவன் அவர் தான். நித்திய ஜீவன் நமக்குள்ளே இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ரோமர்கள் நிறுவோம் 5:17
1: இயேசு கிறிஸ்து என்னும்,
0: இயேசு கிறிஸ்து என்னும்
1: ஒருவராலே,
0: ஒருவராலே
1: ஜீவனை அடைந்து,
0: ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள் என்பது,
0: ஆளுவார்கள் என்பது
1: அதிக நிச்சயமாமே,
0: அதிக நிச்சயமாமே. ஹலேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனால தான் என்ன சரி, ஜீவன் அடைந்து என்ன செய்ய போகிறோம், ஆளப்போகிறோம். எங்கே ஆளப்போகிறோம்? 1000 கர்த்தராகி தேவனோடு ஆளப்போகிறோம். ஹலேலூயா. நம்பிக்கை இருக்குள்ள அலையிலே சொல்லம்மா, நம்ம அதில் ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள். என்ன நிலை வந்தாலும் சரி, அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அவர் பற்றி பிடிக்கும்போது நமக்கு என்ன கொடுக்குறாரு? முதல்ல பார்த்தா என்ன கொடுக்குறாரு? வலதுகரத்தில் நம்மளை தாங்குறாரு, அப்புறம் நம்ம சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்கிறாரு, மகிமில் சேர்த்துக்கொள்கிறார். ரெண்டாவது பூர்ண சமாதானமாக கொடுக்குறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவது என்ன கொடுக்குறாரு, ஜீவனும் தீர்க்க ஆயுசமாக வச்சிருக்கிறாரு. ஹலேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசுவினால் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செய்ய 1000 ஆட்சியில் ஆளிகை செய்ய போகிறோம். ஹலேலூயா. தானியல் புஸ்தகம் 7:27
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள,
0: வானத்தின் கீழெங்கும் உள்ள
1: ராஜ்யங்களின்,
0: ராஜ்யங்களின்
1: ராஜரீகமும்,
0: ராஜரீகமும்
1: ஆளுகையும்,
0: ஆளுகையும்
1: மகத்துவமும்,
0: மகத்துவமும்
1: உன்னதமானவருடைய,
0: உன்னதமானவருடைய
1: பரிசுத்தவான்களாகிய,
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னத மாதிரி பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம்,
0: அவருடைய ராஜ்யம்
1: நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? ஆண்டவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும்,
0: சகல கர்த்தத்துவங்களும்
1: அவரை சேவித்து,
0: அவரை சேவித்து
1: அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்றார். அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலையும் நமக்கு எல்லாம் தர்றார், உதவி செய்கிறாரு, சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு, நமக்கு வலது கற்று பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திரம் நம்மளை என்ன செய்கிறாரு, நமக்கு ஆலோசனை தந்து

0: எங்கே சேர்க்குறாரு? மகிழ்மை சேர்க்கிறார். ரெண்டாவது என்ன கொடுக்குறாரு? பரிபூர்ண பூர்ண சமானத்தை கொடுக்குறாரு. மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு? உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்தி ஜீவனை கொடுக்குறாரு. அலையில் தீ ஜீவனும் தீர்க்காயுமா, அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கு. அப்புறம் தான் அவரோடு நம்ம ஆளிகை செய்ய போகிறோம். பசுத்தான்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்போறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தர் உறுதியாக பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சிக்கணும். நீங்கள் தான் ஆண்டவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் சொல்லி அவரை பார்த்து உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம நமக்கு தீர்க்க ஆயுசு தர்ற. நம்ம ஒரு நாள் 1000 வருஷம் அரசாச்சு அவரோட அரசாழ்வோம். நித்தி செய்வன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து பண்ணுமா?
1: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது. முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறது. நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைபடி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாய் நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதி அளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரம் மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவதாக நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாராம். நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார். நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபமாடுவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாய் கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா. உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்து போடுகிறோம். உங்களிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க அந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை எங்களுக்குள் வைத்து ஆமாண்ட தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர்கள் இன்னும் வல்லமையாக கருத்தை பயன்படுத்தும். தேங்க்யூ லா, உமக்கு நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க, ஏசப்பா பலவீனத்தை குணமாக்க, மந்திர கட்டி செய்வனிட்டு உடைத்து படுங்க. அண்டு உரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமாக இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டும் பரிசுத்தாபியான அபிஷேக அளவெல்லாம் ஊற்றும் ஆண்டவரே. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கில்லா சகுலி குழந்தை பாய்த்தை தாங்க. கடன், கண்ணீர், வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க அப்பா. வீடை மீக்க முடியாத மக்களுக்கு வீடை வீட்டுக்குள்ளே கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனோடு மக்களை கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்து கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாளந்து தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்து கொடுமை அனைக்கிறமே வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவர. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவர. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனம் ஆகியமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக ஜீவிரோம் பரமபிதாவே. ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேறு யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்கா அந்த பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில
2: ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுன் கருவூலத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கு

0: கர்த்தர் தந்த வசனம் ஒன்னு குறைஞ்சர் புஸ்தகம் 1:18. கெட்டு போறவங்களுக்கு என்ன செய்யறாங்க? சில்வன் உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கு தேவை பலனா இருக்கிறது. அவர் நமக்கா அடிக்கப்பட்ட, நமக்கா நொறுக்கப்பட்ட நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நம்ம கிறிஸ்து எப்படி இருக்கிற தேவை பலனும் ஞானமா இருக்கிற. நீங்க ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவடைய உபதேச கிறிஸ்துவடைய சீழ்வில் நமக்கா பட்ட பாடுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துடைய நமக்கா பட்ட பாடுகளை நினைச்சு தியானிக்க வேண்டும். 2 Corinthians 5:15.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும்
0: என்ன செஞ்சாரு? மரித்திருக்கிறாரு. சிலுவில் அறையப்பட்ட நம்ம படக்கூடாது, அவர்கள் அறையப்பட்ட ஆனாலும் பிழைத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 2:20.
1: கிறிஸ்துவுடனே
0: கூட
1: சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
0: கிறிஸ்துதான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அதுதான் அங்க சொல்றாரு. நம்ம ஒவ்வொருக்காக என்ன செஞ்சாலும் மரணத்தை எல்லாருக்கும் என்ன செஞ்சார்? மரணத்தை ருசி பார்த்த இப்பாசிக்கலாமா? 2 Corinthians 5:15.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல்,
0: ஒவ்வொருவருக்காக
1: தங்களுக்காக மரித்து
0: எழுந்தவர்க்கென்று
1: பிழைத்திருக்கும்படி
0: 3rd நாள்

0: எழுந்தவர்களை பிழைத்திருக்கும்படி
1: அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம்.
0: நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு? மரணத்தை ருசி பெற்றார். நம்ம ஒவ்வொருக்கும் எல்லாருக்கும் மரணத்தை ருசி பெற்றார். அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்க என்ன செய்யணும்? செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். உயிருள்ள தேவனை எப்போதும் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனோடு இருக்கணும். தேவனுடைய சிலுவின் உபதேசத்திற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் சொல்லு, தங்களுக்கு என்று பிழைத்திராமல் யாருக்காரும் பிழைத்திருக்க வேண்டும்? நமக்காக மறித்து உயிரோடு என்று அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை செய்யலாம்? கர்த்தருக்காக தான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான உபதேசம். கர்த்தருக்காக பிழைத்திருக்கவங்க தான் உண்மையான. என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தர் தான் எனக்கு அப்படிங்கிறது பிழைத்திருக்கு தான் உண்மையான இது. சரி, முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சிலுவில் அறையப்பட்டதால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்க போறப்பா. ஒன்னு பேதும் புஸ்தகம் 2:24.
1: நாம் பாவங்களுக்கு செத்து,
0: கர்த்தர் எதுக்காக சிலுவில் அறையப்பட்டார் பாருங்க, நம்ம பாவங்களுக்கு செத்து
1: நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு,
0: நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
1: அவர் தாமே தமது சரீரத்திலே,
0: தம்முடைய சரீரத்திலே
1: நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளுக்காக நம்ம என்ன செய்யணும்? பாவத்து செத்து நீதி பிழைத்திருக்கும்படி தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவரு சிலுவையில சுமந்தார். அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு நாள் நான் இருக்கணும். என்னுடைய பாவங்களை தேவனை கர்த்தர் சிலுவையில சுமந்திருக்கிறார். நான் என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து நம்ம என்ன செய்யணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். இன்னும் நம்ம பாவத்திலே வாழ்றதுக்கு நம்ம எந்த அதிகாரம் கிடையாது. பாவத்துக்கு செத்து என்ன செஞ்சிடணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். நமக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? நம்முடைய பாவங்களை சிலுவையில என்ன செஞ்சார்? நம்முடைய பாவங்களை, ஒவ்வொரு பாவங்களும் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவர் பரிசுத்தர், தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபோக்குக்கு 1:13 அப்படிதான் சொல்லுது. நம்ம தான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கார். நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சார்? தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவத்துக்கு. அப்புறம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஆண்டு சிலுவையில் சுமந்துட்டார். இனிமே என்ன செய்யணும்? பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கணும். பாவத்துக்கு நமக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது. பாவத்துக்கு மூலிமையா செத்து, நீ பாவத்துக்கு மூலிமையா செத்துருன்னு என்னது? பாவத்துக்கு மூலிமையா செத்துன்னு என்ன? செத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அவங்கள போய் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கோபப்படுவாங்களா? கோபப்பட மாட்டாங்க. கல்லறையில் போய் திட்டி பாருங்க, என்ன தான் திட்டினாலும் என்னன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால தான் அதே போல நம்மளும் பாவமான எந்தெந்த காரியம் இருக்கோ அந்த பாவமான காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சணும்? செத்துறணும். பாவத்துக்கு செத்து இனிமே நம்ம எதுக்கு தான் பிழைச்சிருக்கணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நம்ம சுபாவம், நம்ம பாவங்களை இயேசுக்கு சிலுவையில் சுமந்துட்டார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நமக்குள்ள வேணும். ஆண்டவர், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். ஆண்டவர், என் பாவங்கள்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறப்பா, என் பாவங்களை உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீங்க, சிலுவையில் எனக்காக தானே இத்தனை பாடுகளை சகித்தீரப்பா, நான் விசுவாசிக்கிறேன், நான் மேலே பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்க என ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தரில் ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 Yohan 3:5.
1: அவர் நம்முடைய பாவங்களை
0: சுமந்து
1: தீர்க்க
0: என்ன செஞ்சாரா?
1: வெளி
0: சுமந்து தீர்க்கிறதுதான். வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், ராஜாதி ராஜா வந்து பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான். அவரிடத்துல பாவம் இல்லை. நாம பிறந்திலிருந்து எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கோம், செய்கிறோம் திரும்ப அறிக்கிடுறோம், திரும்ப செய்கிறோம். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதா தேவனாய் கர்த்தர் வெளிப்பட்டார். இப்போ நம்ம பாவங்கள்லாம் ஆண்டவர் சொல்லிடணும். ஆண்டவரே, என் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் உமக்காக, நீ பாவம் இல்லாதவரப்பா, எனக்காகத்தானே ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, எனக்காகத்தானப்பா நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நம்ம ஒரு தப்பு செய்யும் போதெல்லாம் தேவனாய் கர்த்தர் சிலுவையில் அறையிறோம். ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்யாதவடி காத்துக்கோங்களை சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தரை ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர்களே. அது மாத்திர எபிரேயன் புஸ்தகம் 10:10.
1: இயேசு கிறிஸ்துவோட சரீரம்,
0: இயேசு கிறிஸ்துவோட சரீரம்
1: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே,
0: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
1: அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்.
0: எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்க. நம்மளை சுத்தம் செய்யறதுக்காக அவர் சொந்த ரத்தத்தை நம்மளெல்லாம் பரிசுத்தமாக என்ன செஞ்சார்? அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நகரவாசல் புறம்பே பாடுபட்டார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், கைகள் ஆணி கால் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு சதையும் பிந்து தொங்கிச்சு. சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் சரீரம் எப்படி இருந்துதான்? முதுவெல்லாம் பிஞ்சி உழுக்கப்பட்ட நடத்தி போல இருந்து. வாசித்து பாருங்க, சங்கீதம் 129 சங்கீதம் 3 வசனம்.
1: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது,
0: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது,
1: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள்,
0: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். ஆமாவர்களே, நமக்காக ஆண்டவராக இயேசுக்கு முதுமேல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முதுகலை எப்படியாச்சா படைச்சாலை நீளமாக்கிறாங்க. வீட்டில் நான் பார்த்துருக்கிறேன், அந்த மாடு வச்சு உழுதாங்கன்னா அப்படியே கட்டி கட்டியா அடியில் இருக்க நிலம் மேலே வரும், மேலே இருக்க மணல்லாம் அடியில் போவோம். அந்த மாதிரி கர்த்தராகிய தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதை நமக்கு ஒரு நாள் விசுவாசிக்க வேண்டும். ஆமாண்டவர், என் பாவத்தை உங்க மேல சிலுவையில் சுமந்துட்டீங்கப்பா, எதற்காக நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே நீ உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். முழு மனதோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை ஒப்பு கொடுத்து நாளை பின்வாங்கிறது இல்லை, முழு மனதோடு முழுதோடு நம்ம ஒப்பு கொடுத்து திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அதே பாவம் அல்ல நினைச்சேன்னு முழு மனதோடு முழுதோடு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 3:18 வசனம்.
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும்
1: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: எதற்காக பாருங்க, நம்மை தேவனிடத்தில் சேரும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: அநீதி நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம்,
0: பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்.
0: நமக்காக பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டார். நம்மளாம் என்ன செய்யணும், தேவனிடத்துல சேரணும். நம்ம பாவம் செஞ்சு மனம் போல பாவம் செஞ்சு வாழ்ந்தோம், அதனால என்ன ஆயிட்டோம், கர்த்தரை விட்டு எங்க செய்யிட்டோம், தூரம் போயிட்டோம். நமக்காக இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சாரு, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிலுவையில சிந்தினாரு, நம்ம பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கும்படி.
1: ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்.
0: நமக்காக தான் என்ன செய்ய ஒரு தரம் பாடுபட்டார். இந்த உலகத்துல குழந்தையா வந்தாரு, 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்காக பாடுபட்ட, எதற்காக நம்மெல்லாம் தேவனிடத்துல சேரும்படி, பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. முதலாவது அவன் பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைத்திருக்க வேண்டும். நம்ம ஒருவர் தேவனிடத்துல சேர வேண்டும். அதுக்குத்தான் தேவனாய்க்காத்த நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் தோளில சுமந்தார், நம் அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினார். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார்? 2 குருந்தியர் புத்தகம் 8 அதிகாரம்.
1: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்,
0: நீங்கள்
1: அவருடைய தரித்திரத்தினாலே,
0: ஐஸ்வர்யமுள்ளவராகும்படிக்கு
1: உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே.
0: நம்முடைய நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு, தரித்திரமானாரே. அவர் கிருபை அறிஞ்சிருக்கோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக அவர் தரித்திரமானார். ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு, தரித்திரரானார். ஆமா அருமையானவர்களே, நமக்காக அவர் தரித்திரரானார். தரித்திரமா இருந்த நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆண்டவரே எனக்காகத்தானே ஆண்டவரே, என்னை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக நீர் தரித்திரே என்னப்பா, என் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள தங்கிருங்கப்பா, நான் பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுக்குறேன், நான் முழுமையா இயேசப்பா உங்களிடத்துல சேர்வேன்னு சொல்லி முழுதோடு நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். யோவான் சுவிசேஷம் 19:23.
1: போர் சேவகர் வஸ்திரங்களை எடுத்து, ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக,
0: நாலு பங்காக்கினார்கள்.
1: அங்கியையும் எடுத்தார்கள், அந்த அங்கி தையல் இல்லாமல் முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது.
0: பாருங்க, அவர் அங்கியும் எடுத்துட்டாங்க, வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க, நாலு பங்கா பங்கு போட்டாங்க. கத்திர வேதம் சொல்லுது பாருங்க, என்னை மீட்கிறதுக்காக, உங்களை மீட்கிறதுக்காக, நம்ம ஐஸ்வர்யா மாறுறதுக்காக அவருக்கு வஸ்திரம் கூட இல்லாம நமக்காக சிலுவை தொங்கினார். பாருங்க, வஸ்திரத்தையும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க, அங்கியும் எடுத்துட்டாங்க. அந்த அங்கி எப்படி இருந்துச்சா, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே போல நெஞ்சிருந்திருக்காங்க, அந்த அங்கி கூட பங்கு போட்டாங்க. அதான் சங்கீதம் 22:18 வாசிப்போம்.
1: என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு,
0: பாத்தீங்களா, வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கு போட்டு
1: என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள்.
0: வஸ்திரங்களை தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, உடையின் பேர்ல என்ன செய்யறாங்களா, சீட்டு போடுறாங்க. எத்தனை வேதனைகள் சொல்லன்னா நமக்காக பாடுகளான்னு வச்சிருக்காரு அருமையானவர்களே. வஸ்திரங்களெல்லாம் கூட தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, அங்கேயுமே எடுத்துக்கொண்டாங்க. எனக்காக உங்களுக்காக வானாதி வானவர் ஐஸ்வரியம் உள்ள தேவன், உங்களுக்காக எனக்காக எவ்வளவு பாடுகள் எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சார். அருமையாக யோசித்து பாருங்க. தேவனை கர்த்தர் எனக்காகத்தானே என்னுடைய என்ன ஐஸ்வர்யம் ஆக்கிறதுக்காக தேவனை கர்த்தர் எனக்காக தரித்திரரானாரே. நம்ம யோசித்து பாருங்க. ஆசிரியச்சிட்டாருனா செவிக்கு வர்றதில்ல, தேவனை துதிக்கிறதில்ல, தேவனை மறந்துடுறோம், தேவனை துதிக்க மறந்துடுறோம், தேவனை தேட மறந்துடுறோம். எப்படியோ நம்ம மனம் போல வாழ ஆரம்பிச்சிடுறோம். ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தரித்திரரானார். அங்கிகளெல்லாம் எடுத்துக்கொண்டாங்க, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க. எவ்வளோ வேதனை பாருங்க. கத்துடி வேதஞ்சில் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் எல்லாம் அவருடையது தான். ஆனால் உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் கர்த்தரானார். ஆகாயின் புஸ்தகம் 2:8
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது,
0: பொன்னும் என்னுடையது
1: என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: என்று சேனைகள் கர்த்தர் சொல்ல, வெள்ளி அவருடைய தான், பொண்ணு அவருடைய தான். உங்களையும் என்னையும் தரித்திரராக இருந்த நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஒரு வஸ்திரத்தை விட்டு கொடுத்தார். எல்லாமே விட்டு கொடுத்துட்டார். சரீரத்தை பிக்க கொடுத்தார். வஸ்திரங்களை கூட கழட்டுக்குள்ள விட்டு கொடுத்தார். அங்கீகளை விட்டு கொடுத்தார். 1:4 வாசித்து பாத்தீங்கன்னா 29:12 பாருங்க.
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்
1: உம்மாலே வருகிறது,
0: கர்த்தராலதான் வருது. ஐஸ்வர்யம் கனம் யாரால வருது? கர்த்தராலதான் வருது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக அவர் கர்த்தரர் ஆனார். முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்கும்படிக்கு அவர் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிவிலையில் சுமந்தார். நம்ம தேவனிடத்தில் சேர்றதுக்காக தான் அவர் நமக்காக பாடுபட்டார். 2வது தரித்திரமா இருந்தார். நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்கு தான் கர்த்தராகி தேவன் நமக்காக தான் அவர் தரித்திரரானார். அவர் வஸ்திரத்தெல்லாம் நமக்காக விட்டு கொடுத்தார். அங்கேயும் நமக்காக விட்டு கொடுத்து எல்லாருமே நமக்கு கொடுத்துட்டாரு. அதாங்க சொல்லுது வாசித்து பாருங்க. கர்த்தர் வேதம் சொல்லுது. எபேசியர் புஸ்தகம் 5:27
1: கரை திரை முதலானவைகள்
0: நம்ம எப்படி இருக்கணுமா? அன்று சித்தம் கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றும் இல்லாமல்,
0: ஒன்றும் இல்லாமல்,
1: பரிசுத்தமும்
0: பரிசுத்தமும்
1: பிழை அற்றதுமான,
0: பிழைய மற்றதுமான
1: மகிமையுள்ள சபையாக,
0: சபையாக
1: அதை தம் முன் நிறுத்திக் கொள்வதற்கும்,
0: நம்மளால அவருக்கு முன்பு நிறுத்திக் கொள்வதற்கும்
1: தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார்.
0: தம்மை தாமே அதுக்காக ஒப்புக் கொடுத்தார்.
2: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற நாம் இப்பொழுது நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்களை பரமத்தாக பரியமை கோடான குடி ஸ்தோத்திரம். வியாதி குணமாக்கப்பா, நோய் குணமாக்க, பலவீனத்த குணமாக்கப்பா. தீ பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களும் வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டும் ஐயா. கப்பாவை துதிக்கிற என்ன வியாதியாலும் சுகமாக்க உம்மால முடியும் ஐயா. இதோ மாம்சமணி யாவருக்கும் தேவனை கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. வியாதியை குணமாக்கப்பா, நோய் குணமாக்கப்பா, பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திர கட்டு ஒடங்கேஸ்பா, செவனை கட்டு ஒடங்கேஸ்பா, பிசாசுங்கிற அழித்து போடுங்க ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாக்காத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீர் துடைங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க, எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கல்யாணம் பண்ணி அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க ஏசப்பா. அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா டைவர்ஸ் பண்ணவே கூடப்பா. எந்த குடும்பத்திலும் டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பரலுக்கு தகப்பனே அப்பா பெரிய காரியத்தை செய்ய, எவ்வளவு வேதனையான காரியம் ஆண்டவர். எத்தனையோ குடும்பங்கள் டிரைவர்ஸ் பண்ணிடுறாங்க, டிரைவர்ஸ் பண்ணக்கூடாதுராச்சா. கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ. பிசாசன் குடும்பத்தை உடைக்கிற பொல்லதாவி இயேசுக்கு திரமத்தை சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் அப்பா. குடும்பம் கொண்டு சேர்ந்து வாழ கிருவச்சி முடியாது செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. கடன் கரம் பிடித்து நடத்துங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. ஆத்துமா கண்களை திறந்துடுங்க. அறிந்து கொள்ள வேண்டிக்கொள்ள கிருவை சிந்தாச்சு வைக்கிறோம். எல்லா மக்களும் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கை கொண்டு நடக்கணும் அப்பா. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா மே நோக்கி நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியரங்கமா இருப்பது செங்கப்பா. ஆசீர்வச்சு உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறங்க தாவே. எத்தனையோ குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர. எல்லா குடும்பங்களும் பிரச்சனைகள் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அன்பின் தகப்பரே தகப்பரே அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. சமாந்து தாரு, சந்தோஷம் தாரு. குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள சமானம் வேணும் ஆண்டவரே. சந்தோஷம் வேணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய சப்பா கர்த்தடி வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ராஜா மகத்தான காரியத்தை செய்ய ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்துமாக்கள் வேஸ்ட போயிடக்கூடாது, எல்லாரும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க. நாட்கள் கொள்ளாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்ய. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்கப்பா பேசுங்கப்பா பேசுங்க. எத்தனையோ சனங்கள் நாட்கள் வேஸ்ட் பண்ணிருக்காங்கப்பா, அப்படி யார் வேஸ்ட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை செய்ய சப்பா. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அமை துதிக்கிற தொழில் செய்ய குடும்பங்களாம் ஆசீர்விக்கப்படணும். கத்துடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்ய அன்பின் தகப்பனையும் துதிக்கிற ஒவ்வொரு பேரையும் நீ வைத்திருக்க சீர்பத்தில் எழுதி கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமாம் சேர்த்து கேட்டிருக்க சந்தோஷமா இருங்க.
3: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு ஜெப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜெப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வாருங்கள் ஜெபிக்கலாம்.
0: டிரைவருக்காக ஜெபம் பண்ணும், லாரி ஓட்டுறவங்களுக்காக, வேன் ஓட்டுறவங்களுக்காக, கார் ஓட்டுறவங்களுக்காக, எத்தனையோ டிரைவர் இருக்காங்க, பிளேன் ஓட்டுறவங்களுக்காக, எல்லாருக்காக பாதுகாவலுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த வேலையில கூட ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிளேனை ஏக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தை கொடுங்க அப்பா. எந்த விதத்திலும் அப்பா ஆண்டவரே அப்பா விமானங்கள் விபத்துக்குள் ஆகாதபடிக்கு பைலட்டுக்கு உரிய ஞானத்தையும் அப்பா அவர்களுக்கு தெளிந்த புத்தியும் தாரும் அப்பா. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க. எந்த விதத்திலும் அவர்களுக்கு சிக்னல் தடைப்படாதபடிக்கு சிக்னல் கரெக்டாக செய்யும்படியாகவும் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வழியாக அப்பா ஆண்டவரே அப்பா சுகமாய் பயணங்கள் இருக்கும்படியாக உதவி செய்யுங்க. அதே போல ட்ரெயின் ஓட்டுகிற ஒவ்வொரு டிரைவர்ஸ்க்கு வேண்டி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கவனத்தையும் அவர்களுக்கும் கொடுங்கப்பா. அப்பா எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அன்றுவரே ட்ரெயின்களை இயக்கும்படியாக உதவி செய்வீராக. சிக்னலை கவனித்து அப்பா ட்ரெயினை இயக்கும்படியாக அந்த ஞானத்தையும் கிருபலை தருவீராக. அதே போல சாலையில அப்பா ஓட்டுகிற ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கிருபலை தாரும் அப்பா. அன்றுவரே அரசாங்கம் அப்பா சொல்லுகிற அப்பா அந்த அப்பா டிராபிக் விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய அந்த இருதயத்தை அப்பா அந்த அப்பா தரை ஓட்டுகிறதான ஒவ்வொரு வாகன ஓட்டிகளுக்கும் கொடுப்பீராக. ஆம் தகப்பனே அப்பா கவர்மெண்ட் என்னென்ன டிராபிக் ரூல்ஸுகள் அப்பா பின்பற்ற சொல்கிறாங்களோ அந்த டிராபிக் அப்பா ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் பின்பற்ற உதவிச்சிங்க. அதே போல மது அருந்து விட்டு யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா அப்பா. அதே போல தூக்க கழகத்துல யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா. எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் அப்பா தேவையான பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை அப்பா இந்த வாகன ஓட்டுகிற ஒவ்வொருத்தரோடைய வாழ்க்கையை செய்யுங்க. ஒவ்வொரு வாகன ஓட்டிகளையும் ரட்சிப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க சப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுறோம் எங்கள் பரலோக பிதாவே.
0: ஆமென். சிறு பிள்ளைகளை கடத்திட்டு போயிறாங்க, வாலி பிள்ளைகளை கடத்திட்டு போயிறாங்க. இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். கடத்திட்டு போற மக்கள் தேவன் ரட்சிக்கணும். அவங்க இப்படிப்பட்ட பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதுக்காக சாப்பிடணும்.
5: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே. இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கடத்தி செல்கிறாங்க தகப்பனே. கத்தாவே அந்த ஆண்டவரே மக்களை நீர் எப்படியாவது சந்திக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை சுற்றி நீர் வேலி அடைச்சிட்டு நீர் பொருட்படுத்த கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. சிறு குழந்தைகள் ஆண்டுகிற தகப்பனே கடத்தி சென்று ஆண்டுகிற தகப்பனே அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டுகிற ஈடுபடுத்துறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீர் விலக்கி போடும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுகிற தகப்பனே நீர் ஆண்டுகிற கரை வைத்து நீர் பாதுகாக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். எந்த வீடுகளில சிறு பிள்ளைகள் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. ஆண்டுகிற சிறு பிள்ளைகளை கடத்தி செல்கிற அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. சிறு பிள்ளையில் ஒருபோதும் ஆண்டவரே கர்த்தாவே கடத்தி செல்லாதபடிக்கு ராஜா நீங்க தான் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுக்க முடிக்கா எஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. தேசம் முழுவதற்கு தானே சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை தேடவும் அண்டிக் கொள்ளவும் நீங்க தாமே பலப்படுத்த முடிக்கா கெஞ்சி கேட்கிறோம். இந்த சிறு பிள்ளைகள கொரோனா வைரஸ் ஆண்டவரை ஒருபோதும் தொடாதபடி நீர் பாதுகாத்து பலப்படுத்த முடிக்கா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அலி பிள்ளைகளும் எங்கேயும் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. நீங்க முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். துதிகனமாக்கியுமே யாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: ஆமென். சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192192 ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். 8144192192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போது சௌகரியமாக வெளியே ஊழியத்துக்கு போயிடுவாங்கலாம், சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: சரி, மந்தைகள் வேற எப்படி இருக்கணுமா? கவனமாக இருக்கணும். கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும்? கவனமாக செய்யணும். எதை செய்யலை எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாக செய்யணும். அப்போ கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதலாவது கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு? அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்தில் அன்புக்கு வரும். மூணாவது என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக செய்யணும். ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாக இருக்கணும். மந்திக்கு நம்ம மாதிரியாக இருக்கணும். மந்த மற்றவங்களுக்கு நம்ம ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ தான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32.
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா? கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: உங்களுக்கு
1: ராஜ்யத்தை கொடுக்க, உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அந்த ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு? நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சையோடு இருக்கிறார். பிரியமா இருக்கார் நமக்கு ராஜ்யத்துக்கு கொடுக்குறதுக்கு. கர்த்தருடையெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறார். ஐயோ, தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்தும் வேதனையோடு சொல்கிறாரு. கடைசி நாட்கள் வந்துட்டோம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை கொடுக்குறதுக்கு நம்ம பிரியமாக இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா
0: தமது
1: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
0: சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக என்ன ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா? 35,
1: பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும்போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா? கடன் கொடுக்கிற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாருக்கு கடன் கொடுக்கறாங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்.
1: ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
1: அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பார்த்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவிச்சாங்க, கர்த்தர் என்ன செஞ்சுருவார்? அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிபதியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி
1: அடையான்.
0: தன்
1: கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது? தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன்.
0: யார் சொல்ற இது? பரிசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி சொன்னாங்களா அவங்க பெரிய மூலிகாரலா? அவர் சொல்ற, நான் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சேன்? கருத்துக்குள்ளவர்களாக இருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்குறாரு? முத ராஜ்யத்துக்கு மேலே வாஞ்சி இருக்கிறவங்க. ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு. மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு. நான்காவதாக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்கு என்ன செய்ய ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்வோமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களை ஊழியத்தை செய்யணும், ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உதவி செய்வேன், எனக்கு கொடுத்ததை நீங்கள் எனக்கு கொடுத்த நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பெரிய ஆள் எழுதியிருப்பாங்க, நம்ம கொடுக்காமல் நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்ம கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கர்த்தர் என்ன செய்வாரா திரும்ப கொடுத்துருவார். ஏழை எளியங்களை பார்க்கும்போது உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை செய்யணும், கர்த்தர்த்தர் அன்பு கொரணும், உயிரத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடும் கர்த்தர்த்தர் அன்பு கொரணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்குது. பெற்றுக்குள்ளே நம்மளை இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம உலகத்தில் இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும், நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ளக்கூட நமக்கு தெரியாது, நம்ம எப்போ பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது, நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள், திடீர்னு ஆயத்தப்பட முடியாது, இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா.
1: நம்ம எல்லாம் எழுத நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா.

காரியமாய் கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என் இடத்திலே சேர்த்து கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்னால் நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீங்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்கள் வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போகலாம், ஆனால் பரலோகத்தை மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க, ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுத்தம் பண்ணுகிறார், அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவர்களின் விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கடத்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதாக, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்புக்குறுகிறோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதாக, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகலங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவனுடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணியிருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராமல் செய்யாமல் இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், மற்றவர்களுக்கு உதவி, தரித்திரருக்கு, ஏழை எளியவர்களுக்கு யார் யாரெல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசிரிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவே தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில், வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்போ அந்த வாஞ்சை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவர்கள் நாடுகள் சொன்னீரே, உன் மீது அந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்த உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வேதம் சொல்கிறது இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே. எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சியை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சி எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே. தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே. ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திரம் நினைத்து கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்கும், அந்த அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும். வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சியோடு நம்ம கேட்போமா. பிரைஸ் தி லார்ட்.

0: அக்கிரியை போடுங்க ஆண்டவரே, அக்கிரியை போடுங்க ஆண்டவரே, அக்கிரியை போடுங்க ஆண்டவரே, அக்கிரியை போடுங்க ஆண்டவரே. பல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பல்லமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. பல்லமேனால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக, தே பிரசுரத்தால் நிரப்புகிறாக, மகிமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக. ஆண்மை கண்கள் திறந்துருங்க ஆண்டவரே, திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உமக்கிடத்துல அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச, வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், அணுகிறமையா. நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பழத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜ்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா. மனக்கண்கள் திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்துடலும். ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா, பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்களை கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலோகாசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மலாந்து காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். இப்படி கூட வல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும்ப்பா, நோய் குணமாக்கும், பலையிட்ட குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்துப்படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும், அண்டிக் கொள்ளுமை, சார்ந்து கொள்ளணும் ஆண்டவர். அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுல திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாய மந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்தை அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்கள் மகத்துமில்ல நாம மாத்திரம் மகிப்படட்டுமே, எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உங்கள் பரிசுத்த நாம மகிப்படுவதாக கத்தாவே. எங்கள் பிள்ளைகள் யார் பெயிலாக கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுவோங்க, நாம் மகிப்படணும். யாருமே பயிலாக கூடாது ராஜா, அவங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துகிறோம், ஏஸ்பாநாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது, வேறு யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது, ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும், தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப்ஸரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்கள் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரம் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்குது, அதை நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆகுது, ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது எப்படின்னா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தலில் வரும், திடீர்னு புதிய ஏற்பாடில் வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம என்ன செய்யணும், விழித்திருங்கள். விழித்திருந்தா தூங்காமல் விழிச்சிருக்கிறதில்ல. தூங்கினாலும் மாற்றுவ என்ன செய்யணும், விழித்திருக்கணும். தூங்கினாலும் நம்ம மாற்றுமா விழிச்சிருக்கணும். ஏன்னா காலம் கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கினாலுமே என்ன செய்யணும், நம்ம மாற்றுமா ஒரு நாளும் விழிப்பாக இருக்கிறோம். அதுக்கு தூங்க நிறைய பேர் சொல்லுங்க, எனக்குலாம் தூக்கமே வரலங்க, நான் விழிப்பாக தான் இருக்கு, அப்படி இல்லை. அந்த விழிப்பாண்டர் சொல்ல ஆண்டர் என்ன சொல்கிறாரு, நம்ம வாசிக்கு கேட்டோம் சங்கீத புஸ்தகம் 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்.
0: என் கண்களை தெளிவாக்கும், நம்ம கண்களை தெளிவா இருக்கணும். நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஆத்மா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஊருக்கெல்லாம் போனா பணப்பை பணம் எடுத்துட்டு போறோம், இல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறோம், இல்ல துணிமணி எடுத்துட்டு போறோம். என்ன செய்யணும், நம்ம பத்திரமா பாதுகாப்போம். தூங்கினாலும் கண்ணால எங்கதான் இருக்கோம், நம்ம பொருட்கள் கொண்டு போறோம், யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். நான் கூட அப்படிதான் செய்வேன், ஊருக்கெல்லாம் போனா பத்திரமா துணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மாவை வெளியேறப்பட்ட, நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்ம மீட்க எப்படி இது, மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா விழிப்போட காத்துக்கணும். கரை திற படாத விடிக்கி நம்ம ஆத்மாவை பிசாசு வஞ்சிச்சிடாத விடிக்கி நம்ம விழிப்போட காத்திருக்க வேண்டும். நம்ம விழிச்சு என்ன செய்வோம் பாருங்க, எபேசியர் புத்தகம் 6:18.
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும்,
0: சகலவிதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி,
0: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்.
0: விழித்துக் கொண்டிருங்க பாத்தீங்களா, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பரிசுத்தவன் நிறைஞ்சி ஜெபிக்கணும். அது மாத்திரம் என்ன வேணும், மன உறுதி வேணும். மன உறுதி இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையாகவே ஆண்டவர் நம்ம பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். மன உறுதி இல்லாம இருந்தா ஒரு நாள் செபிப்பா ரெண்டாவது நாள் விட்டுருவோம். நம்ம கத்துடி வேதும் திட்டமும் தெளிவு வச்சு மன உறுதி வேணும். இல்லை ரெண்டு நாள் செய்ப்போம் போனாலும் விட்டுருவோம். மன உறுதி நமக்குள்ள கட்டாயம். பசுத்தவன்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம செபிக்கும். நமக்கு என்ன வேணும், ஒரு மன உறுதி. செபித்து என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். பசுத்தவன்களுக்காக செபித்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்போ நம்ம எப்பவுமே செவமன்றில் விழிப்பாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் மன உறுதி இல்லாமல் இருந்தேன்னு சொல்லி ரெண்டு நாள் செய்விப்போம். நிறைய பேர் சொல்கிறாங்களே, ரெண்டு நாள் தான் ஆண்டவருக்குள்ளே இருக்க முடியுது, மூணாவது நாள் நான் எப்படி என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல, பின் வாங்கிடுறேன். பிறகு கொஞ்சம் நாள் கழித்து உற்சாகப்படுத்தேன், ரெண்டு நாள் முடிச்சிருக்கேன், பிறகு பின் வாங்கிடுறேன். காரணம் என்னென்னா, மனதில் என்ன இல்லை, உறுதி இல்லை. கத்திற்காக வாழணும், கத்திற்காக ஜீவிக்கணும், இந்த மனதில் ஒரு உறுதி இல்லை. ரெண்டு நாள் உற்சாகமாக செய்வோம், மூணாவது நாள் நம்ம என்ன செய்வோம், பாலை வழிக்கு போயிடுறோம். காரணம் என்ன, நமக்குள்ள மன உறுதி இல்லை. விழிப்போடு பரிசுத்தவான்களுக்கு செவித்தன்மை எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டும். விழிப்பில்லாட்ட நம்ம அப்படியே பிசாசை நம்மளை வஞ்சிச்சிருவான். விழிப்பாக இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், பரிசுத்தவான்களுக்கு முதல் ஜெபிக்கு. ரெண்டாவது 1 Timothy 2:1-3.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லா மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்,
0: என்ன செய்யணும், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும்,
1: ஜபங்களையும்,
0: ஜபங்களையும்
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: எல்லா பக்தியோடும்
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்
1: அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்,
0: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்,
0: அப்படியே செய்ய வேண்டும். முதல்ல பார்த்தோம் பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது யாருக்கெல்லாம் பண்ணிக்கணும், எல்லா மனிதருக்காகவும் செபிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக. பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? எங்கே போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஐயோ சண்டை, எங்கே என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பயந்துருவோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா மனிதருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்போ நம்ம அமைதியுள்ள ஜீவன் பண்ணணும். என்ன செய்யணும், நம்ம மாவட்ட அமைதியில் இருக்கணும், மாநில அமைதியில் இருக்கணும், நம்ம இந்திய தேசம் அமைதியில் இருக்கணும். என்ன செய்யணும், எல்லாருக்கும், எல்லா மனிதருக்கும் முதல் பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும். அப்புறம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், அது எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும். எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் இல்லை யாருக்கும் ஜெபிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், அமைதியுடைய ஜீவியம் பண்ண முடியும். நமக்கு நம்ம நம்ம மாநிலத்திலே ஒரு பிரச்சனையும் வச்சுக்கோங்க, நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா? அரிசி வேலை அதிகமாயிரும், பருப்பு வேலை அதிகமாயிரும், எங்கே போனாலும் பயம், பஸ்ஸில் போனாலும் பயம், ட்ரெயினில் போனாலும்

0: பயோ அங்க கொண்டு போடுறாங்க குறைப்போம், நம்மள அமைதியில வாழ முடியாது பார்த்தீங்களா. அப்படிலாம் இருக்க கூட நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரம் உள்ள யாவருக்கும் செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்கும் நமக்கு செபிக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா யோசித்து பாருங்க. இல்லாட்டா இந்த புதிய ஆண்டுல ஒரு முடிவு பண்ண வேண்டும். ஆண்டவரே நான் செபிப்பாண்டவர், எல்லாருக்கும் அவன் செபிக்க ஒப்பு கொடுக்குற ஆண்டவர, நான் இதுவரைக்கும் என் செவல் செவி அதிகமா குறைவுதாண்டவர, எனக்கு செபிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராஜாக்களுக்கு ராஜாக்கள் இறுதி யார் கையில இருக்கு, கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. வாஸ்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 21:1.
1: ராஜாவின் இருதயம்,
0: ராஜாவின் இருதயம்
1: கர்த்தரின் கையில்,
0: கர்த்தருடைய கையில்
1: நீர் கால்களை போல் இருக்கிறது,
0: நீர் கால்களை போல் இருக்கிறது.
1: அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்.
0: கர்த்தர் அதை என்ன செஞ்சாரா, சித்தத்தின்படி திருப்புறார். நீர்க்கால என்னன்னா, இன்னொரு பக்கம் தண்ணி பாய்ச்சி போயிட்டு இருக்கோம், அப்புறம் இந்த இன்னொரு வாரத்துக்கு தண்ணி இல்லைன்னா சொல்லுவாங்க. நாங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்திருக்கேன், எங்க வீட்டுல எல்லாம் தோட்டம் இருந்துச்சு, அதனால பாத்திருக்கேன். இந்த பக்கம் தண்ணி வரணும்னு சொன்னா அந்த பக்கம் மணல் அடைச்சி அடைச்சி விட்டுட்டு, மண்ணெல்லாம் கொத்தி அடைச்சி விட்டுட்டு இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுருவாங்க. அதே போலதான் கர்த்தருடைய கையில் தான் நீர் ராஜாக்கள் இறுதியும் இருக்குது. நீர்க்காலை போல எப்படி வேணாலும் திருப்ப அவரால் முடியும், அவர் சித்தத்தின்படி செய்ய முடியும். ராஜாக்கள் நல்லா இருந்தா தான் நம்மெல்லாம் சமாதானம் இருக்க முடியும். ராஜாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். நம்ம பிரதமருக்காக, நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம செபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு புதிய புதிய திட்டத்தை தருவார். ஆண்டவர் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், நல்ல புதிய இதயத்தை கொடுப்பார், புதிய புதிய திட்டங்களை கொடுப்பார். நம்ம செபிக்காம இருக்கவே கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். இங்கே தானியேல் புஸ்தகம் 2:21.
1: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
0: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
1: ராஜாக்களை தள்ளி,
0: ராஜாக்களை தள்ளி
1: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்,
0: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்ம கர்த்தரை கேட்கும் போது கட்டாயம் தேவன் நமக்கு நல்ல ராஜாக்களை தருவார், நம்ம நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தேவன் அருள் செய்வார். பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது எல்லா மனிதர்களுக்காக செபிக்கணும், ராஜாக்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரங்களும் யாவருக்காகவும் செபிக்கணும். விண்ணப்பம் வேண்டுதல் செவ்வோ பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம என்ன நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன செய்வது, நமக்கு நம்ம செபிச்சா தான் நமக்கு பாதுகாவல் இருக்கும். ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லாருக்காக நம்ம செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காகவே, நம்ம பேரவேத்திக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். ஹலேலூயா, செபிக்கணும். நம்ம எல்லாரும் நம்ம எல்லா மனிதரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க நம்ம பார்த்துட்டு நம்மளா இருக்கவே முடியாதுனால எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். அதிகாரம்ல ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் செபிக்கணும், ஊழியக்காருக்காக செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ஹலேலூயா. ரெண்டாவதாக எதுக்கு விழித்திருக்கணுமா பாருங்க, நம்ம முதல் என்ன சரி பரிசுத்தவான்கள் செபிக்கிறதுக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும், மன உறுதியோடு செபித்து விழிப்பா இருக்கணும். ரெண்டாவதாக யாருக்கு செபிக்கணும் பாருங்க, நம்ம பாவம் செய்யாது இருக்குன்னு சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணுமா. 1 Corinthians 15 14:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
0: நீதி கேட்ப விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்கள்,
0: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாம இருக்குன்னு சொல்லி நீதி கேட்க விழிப்பு இருக்கு. நம்ம குழம்பிட்டே இருக்கிற வச்சுக்கோங்க, குழம்பிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன பேச நமக்கே தெரியாது, நம்ம பேசுறது நமக்கே தெரியாது, என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அதான் சொல்ற பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு என்ன செய்யுங்கம்மா, தெளிந்தவராக இருக்கும். நமக்கு தெளிவில்லாமல் குழப்பம் யோசனை அப்படியே இருக்குமா, நம்ம யாரை பற்றி என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், நம்ம என்ன செய்கிறோம் நமக்கே தெரியாது. அதான் கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது, பாவஞ்சியாக இருக்குன்னு நினச்சிக்கணும், நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்க. நம்ம முத்தி நம்ம உள்ளத்தில் தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரை என்ன பேசுகிறோம், நம்மளும் பாவம் செஞ்சிடுவோம், மற்றவங்களையும் பாவம் வச்சுருவோம். நம்ம அது இதுன்னு பேசிட்டே இருப்போம்ல, அப்போ மற்றவங்களையும் பாவம் வச்சுருவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக சொல்லுது, பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து என்ன செய்யணுமா, தெளிந்தவர்களாக இருங்க. அப்போ நம்ம ஆண்டுகிட்ட ஒரு நாள் கேட்கலாம், ஆண்டவர் தாவீது ராஜாவுக்கு செபிச்சார் பற்றி, என் கண்கள் மரண நித்திராடியபடிக்கு என்ன எனக்கு என்ன செய்யும் தெளிவாக்கும். 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்கும், மனதை தெளிவாக்கும். அப்பா நான் என்ன பேசுகிறேன் என்ன சரி எனக்கே தெரியுறது இல்லை, பரிசு பாவுடைய இடத்துல சொல்கிறாரு என்ன சரி எனக்கே சம்மதம் இல்லை, நான் இப்படி செஞ்சிட்ருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். அதனால் பாவம் செய்யாதடிக்க இருக்குன்னு சொன்னால் நம்ம நீதிக்கே இருக்க என்ன செய்யணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே பாவம் செய்யாவடிக்கனே காத்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில உப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் என்னை ஆத்து முழுமையா பொறுப்படுத்துக்கோங்க. உங்க பிரிவில்லாத காரியத்தை எதையுமே செஞ்சிடக்கூடாது. என்னை காத்துக்கோங்க, நீங்க தான் என்னை காத்துக்கணும் சொல்லி உப்பு கொடுக்கணும். பாவம் செஞ்சா என்ன செய்வோம், பாவத்துக்கு அடிமையா இருக்கும். பாஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34.
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
0: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: பாவம் செய்கிறவன் எவனும்,
0: பாவம் செய்ய எவனும்
1: பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்வான் என்ன, யாருக்கு அடிமையாயிரும், பாவத்துக்கு அடிமையாயிரும். பாவம் சொன்னபடிதான் நமக்கு கேட்க வேண்டியிருக்கும். அதுதான் கர்த்தர் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுகிறது. நீதிக்காக விழித்திருந்து தெளிந்தவர்களா இருங்க. பாவம் செய்தாதுடைய மாத்துமா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும். முதல் செவம் பண்றதுக்கு விழித்திருக்கணும். ரெண்டாவது எதுக்கு விழித்திருக்கணும், பாவம் செய்யும் தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமையா இருக்கிற அதை கர்த்தர் வேதம் சொல்லுது. மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிற என்ன செய்ய பாவத்தை என்ன செஞ்சிடணுமா, தள்ளீரு. அப்படித்தான் சொல்லுது எபிரேயன் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்,
0: இத்தனை திரளான சாட்சி பேரத்துல பாருங்க, எத்தனை சாட்சிகள். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சி இருக்கு, பாவத்திலே மறித்து போன ஒரு சாட்சி இருக்குது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
1: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க,
0: பாரமான யாவற்றையும்,
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்,
0: தள்ளிவிட்டு பாவத்தை நம்ம தான் தள்ளணும். அதுல நம்ம சுற்றி வந்துட்டே இருக்கும். எப்படி பாவம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு அடிமை மாட்டோமான்னு சொல்லி பிசாசு உறக்கம் பார்த்துட்டே இருப்பான். அதை நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். தள்ளிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பாவம் செய்யாவிடிக்கு நீதி கேட்க விழித்திருக்கணும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை நீதி கேட்க விழித்திருக்க முடியுது, இத்தனை தாருமப்பா நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஏன் கேட்டா பாவம் செய்யற ஆத்தம் என்ன செய்யுமா, எசேக்கியேல் புஸ்தகம் 18:20.
1: பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதுதான் ஒரு இடத்துல சொல்ற உயிர் உள்ளு பேர் கொண்டிருந்த வெளிப்படத்துல சொல்றாரு பாத்தீங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:1.
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
0: ஆத்மத்துல சரீரத்துல உயிர் இருக்கு, ஆத்மத்துல நம்ம என்ன சொல்ல பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதனால பாவம் செய்யாது அடிக்கிற ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே ஆத்த பாவம் செய்யா அப்படி காத்துக்கொள்ளும், எனக்கு மாமா என் கண்கள் மரண நித்திரை அப்படிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாவிட என்னை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமைன்னு சொன்னீங்கிறப்ப பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க. பார்த்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேணுமப்பா, பாவத்தை ஜெயிச்சு வர எனக்கு உதவி செய்யுங்க. நான் பாவம் செய்யாவிட என் ஆத்மா காத்துக்கொள்ளுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைஞ்சி ஜெபிக்கும் போது தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லாட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே கேளு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே பாவம் செய்யற ஆத்மா சாவுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் எப்படி இப்போ இப்போ என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் எசேக்கியேல் புஸ்தகம் 37:14 கேளுங்க. ஆண்டவரே என் ஆத்தம் பாவத்திலே இருக்குதே, நான் எப்படியா உயிரோட வாஞ்சிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆத்தம் உயிர்ப்பிப்பார்.
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள் உயிரடைவீர்கள்.
0: உயிரடைவீர்கள் இப்ப கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே ஆவியன் உள்ள வைங்கப்பா, என் ஆத்தம் உயிரடை வேண்டும். பாவஞ்சு ராத்தம் மறித்து போய் சொன்னி செத்து போய் சொன்னீங்களே, என் ஆத்தவனை எத்தனையோ இதை செஞ்சுட்டு ஆண்டவரை இப்ப நான் உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கேட்கல, ஆண்டவரே உங்களுடைய ஆவியன் உள்ளத்தில் வைங்க, நான் உயிரடை ஆண்டவரே. 1 Cor 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீதி கேட்க விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாய் இருங்கள்.
0: தெளிந்தவர்களாய் இருங்க, நீதி கேட்க விழித்துக் கொள்ள வேண்டும். நீதிக்காக வாழணும், நீதியா வாழணும் சொன்னா என்ன செய்யணும், நம்ம தெளிந்தவர்களா இருக்கணும். பாவம் செய்ய நீதி கேட்க விழித்திருக்கணும். அந்த விழிப்பு எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சு எத்தனையோ நாட்கள் ஆத்து வேஸ்டா போயிடுச்சு, இந்த புதிய ஆண்டுல இந்த 2016 நான் பாவம் செய்யாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துட்டு கேட்க வேண்டும். முதல்ல என்ன செய்யும், பசுத்தவன்களுக்கு செபத்தோட என்ன செய்யணும், விழித்திருக்கும். ரெண்டாவது பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தி தெளிந்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 16:15.
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
0: இதோ திருடனை போல வருகிறேன்,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக
0: தன்மான காணப்படத்தக்கதாக
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
1: விழித்து கொண்டு
0: விழித்து கொண்டு
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை எதை செய்யணும்? காத்துக்கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு. நிறைய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரங்களை கத்து கொடுத்துருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பீசா திருடுறதுக்கு தான் பார்த்துட்டே இருப்பான். எப்போ திருடலாம், எப்போ இந்த வஸ்திரத்தை எங்களை விட்டு எடுக்கலான்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? பீசா திருடாது பிடிக்கிற வெனிச்சல் விழித்து கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கியவன்.
2: கத்திற்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம செவிக்க போகிறோம். எங்கள் அன்பான நேசித்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா மக்களும் ரட்சிங்கப்பா. பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்கு வர எப்போதும் செவித்து துதித்து உங்களோடு ஒப்பராக இருக்க கிருபை தரும்படியாக செவிக்கிறோம். கத்துடி கிருவை நாளும் தாங்கட்டும்ப்பா. நன்மையான காரியத்தை செய்யப்பா. நாங்கள் உங்களோடு பழகி உங்களிடத்தில் சமாதானமாக இருக்கணுமப்பா. இந்த உலக மக்களோடு சமாதானமாக இருக்கணும், அதே போல நாங்கள் உங்களோடு சமாதானமாக இருக்கணும் ஐயா. உங்க அண்டிக் கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருவை தர வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும் ஐயா. சமாதி பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. பசு தாவியானவரே, நாங்கள் உங்க வீட்டு வலதுரமும் இடதுரையும் சாயாது விடுக்கி முடிவறிந்தும் நிலை நிலை போனோம் ரட்சிக்கப்படன்னு சொன்னீரே. நாங்கள் முடிவறிந்து நிலைத்திருக்க கிருவை செம்மடியா செவிக்கிறோம் ஆண்டவரே. மீ துதிக்கிற வானத்திலையும் பூமியும் சகல அதிகாரமையும் தகப்பனையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ விடுவித்து காத்துக்கொள்ள. எத்தனையோ சனங்கள் பேயினால கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த மக்கள்லாம் விடுதலை செய்ய, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்ய முடியாது செவிக்கிறோம். பிரச்சனை மாத்த முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமா சீரத்தை உயர்த்துங்கப்பா. பிசாசுல கட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்குங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. மந்திரம் செய்வினைகள் பெல்லிசனைகள் எல்லாம் அழித்து போட்டுருங்க, அதமாக்கி போட்டுருங்க ஏசப்பா. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும். சாமான் இல்லாத மக்களுக்கு சாமான் தரணும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. எத்தனையோ பேர் பணக்கத்தால கண்ணீர் குடிக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், காத்துக்கொள்ளணும். பெரிய காரியத்தை செஞ்சப்பா. தேவ கிருவை நானும் தாங்கட்டுமப்பா. கத்தாவே எங்களை பொறுப்படுத்திக்கோங்க, கரம் பிடித்து நடத்துங்க. அப்பா அமை துதிக்கிற ஒவ்வொருவரையும் உண்மை சார்ந்தவை நம்பி வாழ கிருவை தாரும். உண்மை அண்டிக்கொள்ள கிருவை செம்மையா செவிக்கிறோம். கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றியறியும் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவன் செம்மீரப்பா. ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள பெரிய காரியம் செய்ய முடியாது செவிக்கிறோம். ஆசிரியத்து உயர்த்துங்க. எல்லா துதிகானமாக செலுத்துறோம். ஜாஸ்பாணத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமசிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
1: ஜெபங்களை கேட்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் ஜெப குறிப்பை நமது அன்பு சகோதரர்கள் சொல்லும் பொழுது, நீங்களும் உங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாக எங்களோடு இணைந்து ஜெபிங்கள். நமது இணைந்த ஜெபம் நமது தேசத்தில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. ஜெபிக்கலாமா?
0: சபை திறந்து தேவனை மனதார் ஆராதித்து அவரை துதிக்க, அவரை ஆராதனை பண்ண சபை சீக்கிரமா திறக்கணும். அதுக்காக சொல்லணும்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் மத்தியில் இருப்பதற்காகவும் கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களின் தேவனை கருத்தர் அங்கீகரித்து எங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்து கொண்டிருப்பதற்காகவும் கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் தேவனாய் கருத்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் சபைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். நாடு முழுவதும் நாளையிலிருந்து திறக்கப்படுது ஆண்டவரே. வேண்டிய பாதுகாவலின் தேவனை கர்த்தர் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். யாருக்கும் நோய் தொற்றாக கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். வர ஒவ்வொருத்தரின் தேவனை கர்த்தர் பாதுகாப்பீராக. இதனால் எந்த பிரச்சனைகளும் வராதபடி தேவனை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாய் திறக்க என் தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை அண்டிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஊழியக்காரர்கள் வளமேடுத்து பயன்படுத்தப்படும் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, மனம் இறங்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஏசப்பா. இதற்கு பின்னாடி நின்று கிரீசர பொல்லாத சாத்த நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஒரு வழிவாசலின் தேவனை கர்த்தர் திறந்து தர வேண்டுமா கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸின் தேவனை கர்த்தர் அப்பா நிர்மலமாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம், நாம மகிமை பொண்ணே சப்பாம். அப்படி செய்ய போற தேவன் கூட ஆணுக்குடி நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லாம் துதிக்க நம்ம மகிமை செலுத்துகிறோம், இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.